இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 22 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை

இருப்பதை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பதே கற்றவர்கள் தொகுத்து கூறிய அறச் செயல்களிலெல்லாம் தலைமையானது. குறள் எண் 322 அதிகாரம் கொல்லாமை.

0: அறச்செயல்களிலெல்லாம் தலைமையானது. குறள் எண் 322 அதிகாரம் கொல்லாமை.
1: நேரம் காலை 5:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 விளம்பரதார நிகழ்ச்சிகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க ஒழுக்கம் உயர்வு தரும் என்ற தலைப்பில் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளி, இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிர் வகை பயிர்களின் மூலமாக மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்களின் ஆலோசனைகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ, ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள், கால்சியம் சத்து பற்றிய தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். நிகழ்ச்சியின் பகுதி 3 இன்று கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல் தொடரும். 9:00 அரங்கிசை கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்கள் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதுகம். சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 மதுரை தென்றல் சென்னை அஞ்சல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:00 விளம்பரதார நிகழ்ச்சிகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல் ஒலிக்கும். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம் நடத்துபவர் எஸ் சித்ரா அவர்கள், கற்பவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பில் மாலை 5:27 குரல் அமுதம் கேட்கலாம். 5:30 மதுரை தென்றல் கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:20 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. இதனை எழுதியவர் எம் சுமன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், இதில் கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துகள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீ குமாரி அவர்கள் தரும் தகவல்களின் முதல் பகுதி கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 அச்சாணி நிகழ்ச்சியில் சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி என்று கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:30 அருள் தரும் அம்பிகை இசை பேருரை கேட்கலாம். இதனை வழங்குபவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் காலை 6:02.
2: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
3: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
2: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
3: அதுக்கு என்னமா பண்றது?
2: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
2: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
3: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
2: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
3: அதுக்கு
2: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
3: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் காலை 6:10 எட்டு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபி சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை, கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடுத்த
1: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:20. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:24. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இதோ

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பக்தி மாலை நிகழ்ச்சியில்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் காலை 6:35. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். பராபவ வருடம் ஆணி மாதம் 29 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தரமான நெல் விதை விற்பனைக்கு மதுரை விவசாய கல்லூரியிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் மதுரை விவசாய கல்லூரி செயல்படுகிறது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான நெல் விதைகளை உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. தமிழக நெல் சாகுபடியாளர்கள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு உள்ளன. அனைத்து ரக விதைகளும் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் ஆகும். தற்சமயம் இங்கு விற்பனைக்கு தயாராக உள்ள நெல் ரகங்கள் 5/16 ரகம், ஆதாரநிலை 1, இருப்பு 15,720, கிலோ 1 41 ரூபாயும், கோ 55 ஆதாரநிலை 1, 2,970 இருப்பு 44 ரூபாயும், ஆம்பை 21 உண்மை நிலை விதை 2,580 இருப்பு கிலோவுக்கு 35 ரூபாயும், ஆடுதுறை 45 உண்மை நிலை விதை இருப்பு 6,000 கிலோ 40 ரூபாயும், ஆடுதுறை 54 உண்மை நிலை விதை 1,380 கிலோவும் கிலோவுக்கு 40 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விவசாய பெருமக்கள் தங்களின் விதை தேவைக்கு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவரை அணுகலாம். விருப்பத்தின் பெயரில் பார்சல் மூலமாகவும் அனுப்பப்படும். இணையவழி பண பரிவர்த்தனை செய்யும் வசதியும் உண்டு. மேலும் தொடர்புக்கு 87 78 71 22 91, மற்றொரு அலைபேசி எண் 89 73 64 95 70. அலைபேசி எண்கள் மீண்டும் 87 78 71 22 91, 89 73 64 95 70 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் 14/7/2026 அன்று கறவை மாடுகளின் இனப்பெருக்க மேலாண்மையும், 15/7/2026 காளான் உற்பத்தி தொழில்நுட்பமும், 17/7/2026 திராட்சையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தலும், 21/7/2026 அன்று விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளது.

0: இவ்விலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு 88 38 95 89 97 47 78 51 95 78 84 1 95 78 84 42 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: பயிர் எண்ணிக்கை முளைக்க செய்த பின்பு அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம்னா களை மேலாண்மை. இந்த களை மேலாண்மையில பழைய காலத்துல நம்ம களை கொல்லி தெளிப்பதில்லை. நாங்கள் என்ன விதப்போ நாங்கள் வந்துருவோம், நாங்கள் விதப்போ நாங்கள் வந்துருவோம். இன்றைய காலகட்டத்தில் ரெடிமேக்ஸ், அதாவது இதில் வரக்கூடிய நெல், அதாவது ஓரிலை தாவரமாக இருக்கலாம், ஈரிலை தாவரங்களாக இருக்கலாம், களையாக வரும்பொழுது இரண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தொகுப்பான களை கொல்லி பல்வேறு ஆராய்ச்சியின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தெளிவுபடுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை களை மேலாண்மைக்கு பயன்படுத்தணும்னா பயிரில் போட்டியிடக்கூடிய களையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உற்பத்தி திறனை பெற முடியும். ரெண்டாவது பார்த்தோம்னா இதனுடைய உர மேலாண்மை, விதைப்பு முறை பேசியாச்சு. உர மேலாண்மை நிறைய நேரங்களில் உர மேலாண்மையை விட நீர் மேலாண்மை, நிறைய நேரங்களில் உளுந்துல தண்ணி கட்டணும்னா சார் அதெல்லாம் அழிகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குறைவான நீரை தெளிப்பதற்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்கு. வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக தெளிப்பான்கள், அதாவது ஸ்பிரிங்லர் இரிகேஷனுக்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளவு இடைவெளியில வைக்கணும், எவ்வளவு நாளுக்கு ஒருமுறை தெளிக்கப்பட வேண்டும் என்பதை வரைக்கும் செஞ்சிருக்காங்க. இதை பாராட்டக்கூடிய விஷயம் தமிழ்நாடு வேளாண்மை துறை எல்லா விவசாயிகளுக்கும் இந்த ஸ்பிரிங்லர் இரிகேஷன், அதாவது தெளிப்பான்களை மானியத்திலையும் கொடுத்துருக்காங்க. அந்த அதை பயன்படுத்தப்பட வேண்டும், பல்வேறு பயிர்களுக்காக கொடுக்கப்பட்டது, இந்த பயிர் வகை சாகுபடியில் பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்து மெல்ல போனோம்னா குறைவான நீர்ல குறைவான அழுத்தத்தில் சரியான குறைவான மேலாண்மையிலே நீர் தெளிப்பதற்கான வழிமுறைகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக தொழில்நுட்பமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் ரெயின் ஹோஸ் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ் மாதிரியே இருக்கும், அதில் மழை தூவுவதல் போல் தூவும். இது ஒரு 3 மீட்டருக்கு இடைவெளியில் ஒன்று ஒரு ஓசை நீட்டி அதில் தெளித்தாலே குறைவான மழை அளவில், அதாவது குறைவான நீர் அளவில் சரியான நேரத்தில் தேவைப்படக்கூடிய நீரினை கொடுப்பதற்கும் அந்த நீரினை கொடுப்பதன் காரணமாக பயிரோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் நம்ம பயிர் வகை சாகுபடி செய்தால் கூட பயிர் வகை சாகுபடிகளுக்கு சில முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவை. பேரூட்டங்களும் வேணும், நுண்ணூட்டங்களும் வேணும். அந்த பேரூட்டங்களில் தலைமணி சாம்பல் சத்து நிறைய விவசாயிகள் நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. அதனுடைய தொகுப்பாக பேரூட்டங்களில் அடங்கிய தொகுப்பாகவும் நுண்ணூட்டங்கள் அடங்கிய தொகுப்பாகவும் பயிரை வளர்ச்சியை ஊக்குவதை தூண்டுவதற்கான நுண்ணூட்ட கலவை, பயிர் வகை பயிர்களுக்கான நுண்ணூட்ட கலவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டு அதனுடைய வெற்றி கதை கூடுதலாக இருக்கிறது. இதை பயன்படுத்திய விவசாயிகள் அதனுடைய மகசூல் எவ்வளவு கூடுதலாக வந்திருக்கு என்று இதுவரை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால அன்றைய காலகட்டத்தில் நம்ம டிஏபி சிபாரிசு செஞ்சிருந்தோம். அந்த டிஏபியை 16 மணி நேரத்திற்கு முன்பாக ஊற வைக்கப்பட வேண்டும். தெளிந்த நீரை இந்த நேரத்தில் தான் விவசாயிகள் நிறைய நேரங்கள் செய்யக்கூடிய தவறு. இன்று சாயங்காலம் ஊற வச்சுட்டு அதை கலக்கி மறுநாள் காலையில் வெயிலுக்கு முன்பாக, அதாவது உச்சி வெயில் வருவதற்கு முன்பாக காலை நேரத்தில் தெளிந்த நீரை மட்டும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வோம். நிறைய விவசாயிகள் தெளிந்த நீரை அல்லாமல் மற்றதையும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பயன்பாடும் அதனுடைய ரெசிடியூ, அதனுடைய இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம், அதனுடைய டெபாசிட் வந்து நம்ம தெளிப்பான்களுடைய எஃபிஷியன்சி, அதனுடைய பயன்பாட்டு திறனை குறைப்பது மட்டுமல்லாமல் அதில் கிடைக்கக்கூடிய பயன்பாட்டையும் குறைக்கிறது. அதனுடைய மாற்றாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய தலை மணி சாம்பல் சத்தும் பிளஸ் மற்ற நுண்ணூட்டங்களையும் தொகுப்பாக, அதனுடைய தொகுப்பு மட்டுமல்ல அதனுடைய வளர்ச்சி ஊக்கிகளையும் சேர்த்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் ஒன்றை, பயிர் ஒன்றர் அல்லாட்டி பயிர் அதிசயம் என்ற நுண்ணூட்ட கலவையை வழங்கி வருகிறார்கள். இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்போ இப்போ என்னது, வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்னலாம் பெறலாம்? ஆரம்பத்தில் நல்ல தரமான ரகங்களை பெறலாம். அந்த தரமான ரகங்களை விதைப்பதற்கு தேவையான இயந்திர முறை சாகுபடிக்கான ஆலோசனையும் பெறலாம், இயந்திர முறைக்கான உதவியும் பெறலாம். அடுத்து அதனுடைய முளைக்க செய்த பின்பு அதுக்கு தேவைப்படக்கூடிய களை மேலாண்மைக்கான ஆலோசனையும் பெறலாம். அதனுடைய தொடர்ச்சியாக நீர் மேலாண்மைக்கான வாய்ப்பை வேளாண்மை துறை மூலமாகவோ வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக பல்வேறு நிறுவனங்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த நுண்ணுயிர் பாசன கருவிகளை

0: பயன்படுத்தி சரியான முறையில் நீர் தெளிப்பு செய்யலாம். முக்கியமாக என்ன சொல்லணும்னா, குறைவான நீரில், அதாவது ஒரு ஒரு பண்ணைக்குட்டையில் ஒரு ரெண்டு தடவை அந்த பண்ணைக்குட்டையை நிரப்பி வச்சுருந்தோன்னா ஒரு ஏக்கர் அந்த தெளிப்பான்கள் மூலமாக நம்ம பயிர் வகை சாகுபடி செய்வதற்கான அளவான நீரும் இருக்கு. அந்த அளவான நீரே போதும் நம்மளுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கான.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேரம் காலை 6:44. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சிப்பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 முதல் 27 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24ஆம் தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும் காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும் ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று

0: வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: பிளாஸ்டிக் மாசுபாடு. நவீன வாழ்க்கையில் பிளாஸ்டிக் ஒரு முக்கியமான பொருளாக மாறிவிட்டது. நாம் பயன்படுத்தும் பைகள், பாட்டில்கள், பொருள்கள், அடைக்க முறைகள் என பலவற்றில் பிளாஸ்டிக் உள்ளது. அதன் எளிமை, குறைந்த விலை, நீடித்த தன்மை ஆகிய காரணங்களால் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்தது. ஆனால் இன்று அதே பிளாஸ்டிக் மனிதனுக்கும் இயற்கைக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. மனிதனின் வசதிக்காக உருவான பிளாஸ்டிக் இன்று பூமியின் சுமையாக மாறியுள்ளது என்ற கருத்து பிளாஸ்டிக் மாசுபாட்டின் உண்மையை வெளிப்படுத்துகிறது. பிளாஸ்டிக் எளிதில் அழியக்கூடிய பொருள் அல்ல. ஒரு பிளாஸ்டிக் பொருள் மண்ணில் அல்லது நீரில் வீசப்பட்டால் அது பல ஆண்டுகள் அப்படியே இருக்கும். இதனால் மண், நீர், காற்று ஆகியவை மாசுபடுகின்றன. நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், உணவு உறைகள் போன்றவைகள் ஆறுகள், ஏரிகள், கடல்கள் ஆகியவற்றில் சேர்கின்றன. இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. பல கடல் உயிரினங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை உணவாக நினைத்து உண்ணுகின்றன. இதனால் அவை உயிரிழக்கின்றன. ஒரு சிறிய பிளாஸ்டிக் துண்டு கூட ஒரு உயிரின் அழிவுக்கு காரணமாகலாம். திருக்குறள் கூறுகிறது, அறிவுடையார் ஆற்றுவார் ஆற்றின் பிரிதின்மை பேரின்பமாகும் உலகு. மனிதன் அறிவுடன் செயல்பட்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த குரல் நினைவூட்டுகிறது. பிளாஸ்டிக் மாசுபாடு சுற்றுச்சூழலை மட்டுமல்ல மனித உடல் நலத்தையும் பாதிக்கிறது. நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் உணவு மற்றும் நீர் மூலம் மனித உடலுக்குள் செல்லும் அபாயம் உள்ளது. இதனால் எதிர்காலத்தில் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சிறிய கவிதை, ஒரு நிமிட வசதிக்காக 100 சுமை தரும் பிளாஸ்டிக்கை நாம் குறைத்தால் பூமி மீண்டும் சிரிக்கும். இந்த வரிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் விளைவுகளை உணர்த்துகின்றன. பிளாஸ்டிக் முழுமையாக தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் சில இருக்கலாம். ஆனால் தேவையற்ற பிளாஸ்டிக் பயன்பாட்டை நிச்சயமாக குறைக்க முடியும். நாம் செய்யக்கூடிய சில எளிய மாற்றங்கள். கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை பயன்படுத்தலாம். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தேர்வு செய்யலாம். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யலாம். மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். மாணவர்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. மக்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. பொது இடங்களிலும் பள்ளிகளிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். நண்பர்களிடம் பிளாஸ்டிக் பாதிப்புகளை எடுத்துச் சொல்லலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை ஆங்காங்கே ஏற்படுத்தலாம். ஒரு குடிமகன் நல்ல பழக்கத்தை உருவாக்கினால் அது அவனது குடும்பத்திற்கு

0: பரவும். பல குடும்பங்கள் மாறினால் ஒரு சமூகமே மாறும். மகாத்மா காந்தியின் கருத்தை நினைவு கூறலாம். நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருங்கள். பிளாஸ்டிக் மாசுபாடு குறைய வேண்டும் என்று விரும்பினால் அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். இன்று உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அரசு நடவடிக்கைகள் மட்டும் போதாது, பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி: நாம் பயன்படுத்தும் ஒரு பிளாஸ்டிக் பை சில நிமிடங்கள் மட்டுமே நமக்கு பயன்படலாம், ஆனால் அது இயற்கையில் பல ஆண்டுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதை பயன்படுத்துவது சரியா? இந்த கேள்விக்கு நாம் நமது வாழ்க்கை முறையால் பதிலளிக்க வேண்டும். பூமி நமக்கு கிடைத்த ஒரு பரிசு, அதை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நமது பொறுப்பு. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது என்பது ஒரு சிறிய தியாகம் போல் தோன்றலாம், ஆனால் அதன் பயன் எதிர்கால தலைமுறைக்கு மிகப்பெரியது. நிறைவாக, பிளாஸ்டிக்கை குறைப்பது ஒரு பொருளை தவிர்ப்பது அல்ல, அது ஒரு உயிரை பாதுகாப்பது என்ற உண்மையை மனதில் கொண்டு செயல்படுவோம். பிளாஸ்டிக்கை குறைப்போம், பூமியை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7 மணி. அறிவம் 1000 பகுதியில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிப்பது குரங்கு பெடல் திரைப்பட பாடல்.

இறைவையில் மண்ட வளக்குது, அந்த கட்டாந்த ரயில வண்டி பறக்குது.

காராட்டம் போகுது யாரு டிரைவரு. நடராஜ சர்வீஸ் மவனிவம் போடி நடைய போட மறந்து தான் நேற்று குரங்கு பட

தேவை எல்லாமே தீர்.

அறிவோம் ஆயிரம் பகுதியில் இதுவரை திரைப்பட பாடல்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் மதுரை தென்றல் திரைப்பட பாடல்கள். ஒலிக்கும் முன் விளம்பரங்கள்.

0: மருமகளே.
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா. பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ஒலிப்பது பேச்சுலர் திரைப்பட பாடல்.

மதுர தென்றல் திரைப்பட பாடல் கேட்டோம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை மணி 7:25 நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நலமை வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஓட்டச்சத்துக்கள் கால்சியம் சத்து பற்றிய தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்று

கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தை சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைஃபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்

மக்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில்

0: என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18ஆம் தேதி வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6 முதல் 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மேகாலயாவில் மிக அதிக கனமழையும், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்தி நகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இந்த பகுதியில் கால்சியம் சத்துக்களின் அவசியம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். கால்சியம் சத்துக்களோட முக்கியத்துவம் என்ன?
3: இது ஒரு முக்கியமான தாது சத்து ஆகும். பற்களிலும் எலும்புகளிலும் இவை சேமிக்கப்படுகிறது. தசைகள் சுருங்கி விரியும் தன்மைக்காகவும், ஹார்மோன்களின் செயல்பாட்டிற்காகவும், மூளையில் இருந்து பிற பகுதிகளில் நரம்பு மூலம் தகவல் பரிமாற்றம் ஏற்படுத்துவதற்கும் மிக முக்கிய பங்காக கால்சியம் சத்து அமைகிறது.
2: ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் தி ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய RDA-வின் அளவுகள் என்னென்ன?
3: 18 வயதுக்கு மேற்பட்ட இருபாலருக்கும் 1000 mg கால்சியம் உட்கொள்ள வேண்டும். 51 வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் 1200 mg கால்சியம் RDA-ஆக பரிந்துரைக்கப்படுகிறது.
2: கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றி எங்களுக்காக சொல்லலாமா?
3: எல் அதிகமான கால்சியம் சத்து உள்ளது. கேழ்வரகு, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பால், தயிர், சோயாபீன்ஸில் செய்யப்படும் டோஃபு இவை அதிகமான கால்சியம் சத்து உள்ளது. அதே போல் அசைவத்தில் மீன்களில் நெத்திலி மீன், மத்தி மீன் அதிகமான கால்சியம் சத்து கொண்டது. இவை அல்லாது ஃபார்டிஃபைடு ட்ரிங்க்ஸ், செறிவூட்டப்பட்ட சோயா மில்க் அல்லது ஓட்ஸ் மில்க் இதிலெல்லாம் வந்து ஈவன் ஆரஞ்சு ஜூசஸ்ல கூட கால்சியம் அதிகமாக உள்ளது.
2: கால்சியம் சத்து ரொம்ப அவசியமான ஒன்று எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தசைகளோட இயக்கங்களுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கால்சியம் சத்து உடலில் நன்றாக உறிஞ்சப்பட நாங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்?
3: விட்டமின் டி மிக முக்கியம். கால்சியம் உறிஞ்சப்படுவதற்கான மிக முக்கியமான சத்துக்களில் விட்டமின் டி ஒன்று. 20 நிமிடம் சூரிய ஒளியில் அவசியம் எல்லாரும் இருக்கணும். இது தவிர்த்து மெக்னீசியம் மிக முக்கியம். விட்டமின் டி உடைய வேலையை செவ்வன செய்வதற்கு மெக்னீசியம் சத்து மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே டூ நம்மளுடைய உறிஞ்சப்பட்ட கால்சியத்தை எலும்புகளிலும் பற்களிலும் சேர்க்கிறதற்கு உதவும்.
2: ஊட்டச்சத்துக்கள்ல முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சார்ந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது தவிர்க்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன இருக்கு?
3: அதிகமான உப்பு கால்சியத்தை வெளியேற்றும், அதனால் மிதமான உப்பு சேர்த்து கொள்ளலாம். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதலை தவிர்க்க வேண்டும். அதிகமான ஆக்சலேட் உள்ள பொருட்கள் பசலைக்கீரை இவற்றை தவிர்க்க வேண்டும். தானியங்களை ஊற வைத்து சமைக்கும் போது ஃபைட்டேட் காம்பவுண்டை குறைக்க முடியும். கால்சியம் எடுக்கும் போது அயன் டேப்லெட் சாப்பிடாமல் இருக்கிறதும் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பொதுவாக பாலில் பலர் அயன் மாத்திரை போன்றவற்றை குடிக்கும் பழக்கம் இருக்கும். கால்சியமும் அயனும் சேரும்போது இரண்டோட சத்துக்களும் உறிஞ்சப்படுவது பாதிக்கப்படும் பாலை தவிர்த்து. அதனால் வெதுவெதுப்பான தண்ணீரில் மாத்திரையை உட்கொள்வது சிறப்பு. கால்சியம் நிறைந்த உணவுப் பொருளான பால், தயிர் அல்லது மோர் உடன் சேர்த்து இரும்பு சத்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டாம்.

0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் கால்சியம் சத்துக்களோட இன்றியமையாமையை நமக்காக விளக்கமளித்தார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடித்ததும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவன் கண்ணில் படுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான். இவன் எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படின்னார் அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போகிறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி மண், முடி, நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை, அழுக்கு துணி, அவனோட பேர், மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி, நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால் மனுஷங்கிட்டேருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்றைக்கி மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்குனா அது சம்மந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினைப்பு. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நகம், முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாகி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணித்து அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டு தான், அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா, இது மாதிரி மாந்திரீகம், செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோடய விதையை தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம். வெளியில் போட்டுவிட்டால் அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம், முடி, காலடி மண், மனித உருவ பொம்மை இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி சூனியம் செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா, நகமோ முடியோ எதையும் செய்கிறதில்ல, சம்மந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்குது பாருங்கள், அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேறு விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள், மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது, இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாரான் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை.

0: ஓ கிடைக்கும் அப்படின்னாராம். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் நேரம் 7:35. முதலில் ஒலிக்க இருப்பது வண்ண வண்ண பூக்கள் திரைப்பட பாடல்.

0: மதுரை தென்றல் திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:02. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். ஒலிப்பது இதய கோயில் திரைப்பட பாடல்.

இதுவரை ஒலித்தது மதுர தென்றல் திரை இசை. இடம்பெற்ற திரைப்படங்கள் அன்புள்ள ரஜினிகாந்த், உனக்காகவே வாழ்கிறேன், முந்தானே முடிச்சு, நெஞ்சிலாடும் பூ ஒன்று, நெஞ்சத்தை அள்ளித்தா, நியாயத்தராசு ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலித்தன.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று பகல் மணி 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் ஆர். தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இன்றிரவு மணி 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் சுமன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். முதலில் துளசம்மா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தேவகாந்தாரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30 15 அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இனி தட்சிணாமூர்த்தே என தொடங்கும் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்.

அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:02. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி திரையேசியாக கேட்கலாம். முதலில் ஒலிப்பது மின்னலை திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேர்களே, இதுவரை மின்னலே, மே மாதம், மிஸ்டர் மெட்ராஸ், மைடியர் மார்த்தாண்டன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம். இனி ஒலிக்க இருப்பது லவ் டுடே திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இனி அடுத்த பாடலை கேட்கலாம். ஒலிப்பது ரோஜாவனம் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. ஒலித்தது பாரதி கண்ணம்மா திரைப்பட பாடல். இனி ஒலிக்க இருப்பது ரட்சகன் திரைப்பட பாடல்.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள்

0: குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச்சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி நான்கு வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 11:02. மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது புன்னகை திரைப்பட பாடல்.

ぽん。

நேரம் பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமாக இந்த அறிவிப்பை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை, இதில் அங்கமாலி கே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி துறை முதல்வர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55

ஐந்துக்கு பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரா தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம். நடத்துபவர் எஸ் சித்ரா அவர்கள், கற்பவர் ஜாரணா ஷா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஐந்து:27 குரலமுதம் 322, 5:30 மதுர தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் முதல் பகுதி. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுர தென்றல், 8:30 அச்சாணி, இதில் சுங்கிடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அருள் தரும் அம்பிகை, இதில் இசை பேருரை வழங்குபவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பூவலூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அது மாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகியை விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன.

0: நாளை மறுநாள் நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் வரும் 14 வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வரும் 15 முதல் 16 வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று, பாடியுள்ளவர் கே. ராதிகா.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 1 மணி.

0: மருமகளே,
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம். சுமன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இன்று இரவு மணி 7:25 பண்ணை செய்தி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மண்ணு மணியம் நிகழ்ச்சியில் கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்களின் முதல் பகுதி இடம்பெறும். தொடர்ந்து வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியன கேட்கலாம்.

இன்றிரவு 8:30 ஒலிக்க இருக்கும் அச்சாணி நிகழ்ச்சியில் சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.

இன்று இரவு மணி 9:30 அருள் தரும் அம்பிகை இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள், பரூர் எம்ஆர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து அஞ்சலாக இருக்கும் எண்ணீர் தோழி நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: achieved when everyone comes together to work towards a common goal. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, has claimed responsibility for missile and drone strikes on U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait as part of its ongoing Eye for an Eye operation. The attacks were described as retaliation for recent U.S. strikes on Iranian military targets. According to Iran's state news agency, the operation targeted the Prince Hassan Air Base in Jordan, Sheikh Isa Air Base in Bahrain and Ali Al Salem and Ahmad Al Jaber Air Bases in Kuwait. The IRGC claimed it damaged fuel depots, ammunition storage facilities, air defense systems and radar infrastructure. The development comes after CENTCOM launched a major wave of offensive precision strikes across multiple locations in Iran yesterday. The Intermeteorological Department has forecast isolated heavy to very heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during the next 2 to 3 days and isolated heavy falls in east Uttar Pradesh over 4 to 5 days. Benchmark domestic equity indices erased their early losses and were trading on a flat note during the afternoon session today. The Sensex advanced 61 points to 77,631, while the Nifty added 5 points to 24,211 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashwani
3: என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் மேம்.
4: இது நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பேரல் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசா இருந்தது மேம். நம்ம எவ்வளவு ஃபீல்டுல இருந்தாலும் அப்பேரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஆடை அப்படிங்கறது பொருளா
5: இல்லம்மா? அப்பேரல்னு எடுத்தா நம்ம பாடியில எதெல்லாம் டச் பண்ணி நம்ம போடுறோமோ அது எல்லாமே அப்பேரல் கீழே தான் வரும். ஆனா நம்ம ஒரு நகை இல்லாம போனா கூட பரவாயில்ல, ஒரு ட்ரெஸ் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அதனாலதான் அப்பேரல்னா டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா கார்மெண்ட் கொண்டாந்துடுறோம்.
4: ஓகே மேம். இந்த வளர்ந்து வரும் உலகத்துல ஆடைகளுக்கு வந்து நம்ம அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆடை வடிவமைப்புக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
5: 12th பாஸ் பண்ண பசங்களாக இருக்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் டிகிரி கொடுக்குறோம். இதுவே ஒரு 1 இயர் டிப்ளமானு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அது தவிர 6 மாதம் கோர்ஸ்னு ஒன்று படிக்கிறோம், இல்லை ஷார்ட் டேர்ம் 3 மந்த்ஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டிகிரி ஆகட்டும் டிப்ளமோ ஆகட்டும் 2 ஸ்ட்ரீமாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம், இன்னொன்று அப்பேரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இது டிகிரியில் வரப்போ அப்பேரல் ஃபேஷன் டெக்னாலஜி அன்றப்போ FDR ஃபேஷன் டிசைனர் அண்ட் ரீட்டெய்லர்னு சொல்லுவோம், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆண்டர்பிரினர்னு ஸ்ட்ரீமாக சொல்லுவோம். இது எப்படி எனக்கு வித்தியாசம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவோட கடைக்கு போகிறீங்க, அவரை கடைக்காரர் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது, அவருக்கு ஒரு ஷர்ட்டை கொடுத்து போட சொல்கிறாரு, கரெக்டாக ஃபிட்டிங் இருக்குது
4: சரிங்களா?
5: இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால், வெறும் மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி சைஸ் டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணி அது அவுட்லெட்டுக்கு வர்றது. இப்போது நான் உங்களுக்கு டிசைன் பண்ண போகிறேன், இப்போ உங்களுக்கான ஃபேப்ரிக்கை வாங்கணும் அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கை வாங்குகிறேன், உங்கள் பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறேன். தட் மீன்ஸ் என்னோடய பர்சனல் ஹவரை நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ அதுதான் டிசைனிங். உங்கள் கார்மெண்ட்டு வேறு யாருக்கும் சூட் ஆகாது, அதுதான் டிசைனிங் சொல்லுவோம்.
4: ஓகே மேம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது மேம்? அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
5: டிகிரி ஆகட்டும் டிப்ளமோ ஆகட்டும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே 80% ப்ராக்டிக்கல் பேஸ்.
4: ஓகே
5: ஓகே 20% தான் தியரி. 6 மாதம் கோர்ஸ், 3 மாதம் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ எனக்கு டெய்லரிங் கடை நல்லா எனக்கு தைக்க வரும், ஆனால் எனக்கு சில சில ஃப்ளாஸ் இருக்குது, எனக்கு ப்ளவுஸில் சில சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் 6 மாதம் கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த 6 மாதம் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல், 20% தியரி கூட அந்தளவுக்கு இதில் வராது, மொத்தமாகவே அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும். இதில் வந்து எல்லா கார்மெண்ட்டையும் கவர் பண்ணுறோம், லைக் ப்ளவுசஸ், சுடிதாஸ், பேண்ட்டு, ஷர்ட்டு, ஸ்கர்ட் அந்த மாதிரி வரும். வேறஸ் இந்த 3 மாதம் கோர்ஸ்ன்றப்போ பொட்டிக் மேனேஜர்னு சொல்கிறோம், என்னென்னா பொட்டிக் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் சில பிரச்சனைகள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சுடிதார் தைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை பிளவுஸ் தைக்கிற மாதிரி, அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் 3 மாதம் கோர்ஸில் டெப்த்தாக எடுக்கிறோமா, இதுதான் டிஃப்ரென்ஸ். டிகிரின்றப்போ அவனுக்கு ப்ராப்பர் சப்ஜெக்டாகவே ஒரு சப்ஜெக்ட் வரும், ஸ்டார்ட் ஃப்ரம் டெக்ஸ்டைல்லேருந்து, டெக்ஸ்டைல் அப்படின்னா அவன் என்னெல்லாம் படிப்பான், ஃபைபர்லேருந்து, ஃபேப்ரிக்லேருந்து, யான்லேருந்து அந்த ஃபேப்ரிக் தயாரிக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு டிசைனர்ன்றப்போ பார்க்குறப்ப அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அது என்ன ஃபைபர் இருக்குன்னு அவனுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக டெக்ஸ்டைல் கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபேஷன் சொல்கிறோன்னா அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா

0: டிசைனரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், டிசைனரை நான் சில வகையாக பிரிச்சுக்கிறேன். எத்னிக் வேர், நல்லா கிராண்டாக ட்ரெஸ் டிசைன் பண்ணுறவங்களே எத்னிக் வேர்னு சொல்லுவோம்.
1: ஓகே.
0: இண்டோ வெஸ்டர்ன், இந்தியன் ஃபேப்ரிக், நம்மளோட ஃபேப்ரிக் ரொம்ப ரிச்சான கல்ச்சரான ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்ஸ். இந்த ஃபேப்ரிக்கை வச்சு எப்படி அவன் ஒரு பலாசோ தைக்கிறான் அப்படின்னா அது இண்டோ வெஸ்டர்ன். வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும், வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணுறது. இது இல்லாமல் இப்போ பூம் ஆகிட்டு இருக்குது குட்டீஸ் கார்மெண்ட், லைக் யங் டிசைனர்ஸ் அப்படின்னா என்ன, குழந்தைங்களுக்காக டிசைன் பண்ணுறது. இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டுறது சர்வசாதாரணமாக, அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நான் ஒரு கணக்கோடு உள்ளே போகிறேன். ஆனால் அங்கே இருக்க கலெக்ஷன் நான் நினச்ச மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று கிடைக்கிது வந்துடுறேன். ஆனால் இப்போ இவங்கள டார்கெட் பண்ணி, அதாவது இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, இவங்களுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னால் இந்த டிசைனர் குழந்தைங்களுக்கு மட்டும் டிசைன் பண்ணுறது. இந்த கேட்டகரி எல்லாத்தையும் நான் சேர்த்து ஒன்றா படிக்க முடியுமா, தட் இஸ் இம்பாசிபிள். ஏதாவது ஒரு ஸ்டைலில் போகணும். அப்போ இதில் யாரெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்றது இதில் வரும். அதுக்கு அடுத்தது பேசிக் டிசைன் ட்ராயிங்ன்றப்போ கலர்ஸை பற்றி நிறைய வரும். ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் சில எலமெண்ட்ஸ் இருக்குது, சில பிரின்சிபல் இருக்கு. நார்மலாக நாங்கள்லாம் டிகிரி படிக்கிறப்போ ஏதாவது ஒரு டெஃபினேஷனை நல்லா மனப்பாடம் பண்ணி போய் எழுதி வச்சுட்டு வெளியே வந்தோன்னு மறந்து போயிடும். வேற இங்கே வரப்போ அந்த மாதிரி நம்ம மறக்க முடியாது. அப்போ இங்கே எல்லா எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸையும் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் லைக் தியரியாக எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் ஒரு டயக்ராம் ரெப்ரெட் வரைஞ்சி கையில் கொடுக்க சொல்கிறோம். அப்போ அவன் ஒரு 3 இயர்ஸ் அதில் உட்காந்து வேலை செய்கிறப்போ கண்டிப்பாக லைஃப் லாங் அவனுக்கு மெமரியில் இருக்கும். அப்போ எந்த ஒரு டிசைனரும் பிரின்சிபல்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸை மறக்காத ரீசன் என்னென்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை பண்ணி கொண்டு வரப்போ அந்த அவுட்புட் அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. இதுக்கு அடுத்தது பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் மேக்கிங் டெக்னிக் அப்படின்னா டைரக்ட் மெஷர்மெண்ட் அண்ட் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து அளவு எடுக்கிறேன், உங்கள் அளவை எடுத்து நான் கட் பண்ணி தைச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு போட்டு விட்டால் கரெக்டாக இருக்குது. பட் என்னோடய கிளைண்ட் அப்ராடில் இருக்காங்க, அவங்க அந்தளவுக்கு டெக்னிக்கல் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு சில மெஷர்மெண்ட் மட்டும் சொல்ல தெரியும். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி டிரைவ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி தைச்சு கொடுக்கணும், இது இன்டைரக்ட் மெஷர்மெண்ட். அப்போ பேட்டர்ன் மேக்கிங்கில் டைரக்ட் மெஷரிங் சிஸ்டம் வரும், இன்டைரக்ட் மெஷரிங் சிஸ்டம் வரும். இதுக்கு அடுத்ததாக சூயிங் டெக்னிக். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷினில் ட்ரைனிங் கொடுப்போம். நாங்கள் தான் டிசைனராக போகிறோமே, எங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங், தைக்கிறது நான் ஏன் கற்றுக்கணும்னு கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலே ஹையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுக்குறீங்க இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு கொடுக்குறீங்க, யார் காஸ்ட் சார்ஜஸ் 40,000 கொடுத்துருக்கீங்க, அங்கே அந்த கிளைண்ட் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்த நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னு உங்கள் டெய்லருக்கு நீங்கள் சொல்ல தெரியணும்னா, நீங்கள் உட்காந்து தைச்சு பழகினா தான் அது தெரியும். இது உங்களுக்கு சூயிங் டெக்னிக்காக வரும். இதுக்கு அடுத்ததாக ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா இந்தியாவில் எக்கச்சக்கமான ஃபேப்ரிக் இருக்குது. நான் சொல்கிறது ஹேண்ட்லூம் பேஸ்.
1: ஓகே,
0: ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப தனித்துவமாக இருக்குது. நமக்கு அப்படின்றப்போ காஞ்சிவரம், இல்லை காஞ்சிவரம் தவிர ஆரணி இருக்குது, கும்பகோணம் இருக்குது, மதுரை இருக்குது, அண்ட் ஈவன் யூ காட் இட் இன் கோயம்புத்தூர், யூ காட் மெனி கைண்ட் ஆஃப். இது தவிர ஆந்திரா பக்கம் போனோம்னா கலம்காரி, மங்கல்கிரி, வெங்கடகிரி, போச்சம்பள்ளி அண்ட் உப்பாடா, கத்வால், இவங்க எல்லாம். அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு டிசைனர்ன்றப்போ நான் இண்டோ வெஸ்டர்ன் போகிறேன்னா இந்தியன் ஃபேப்ரிக் பற்றி எனக்கு தெரியணும். அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கடுத்து எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டரின்னு வரப்போ ஈவன் இந்தியாவில் எம்ப்ராய்டரி த ரிச் சோர்சஸ் ஆஃப்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒரு ஊரில் எம்ப்ராய்டரி இருக்குது. இப்போ காஷ்மீரில் போட்டால் கஷீதா, காந்தா கொல்கத்தா, லக்னோ சிக்கன் காரி அண்ட் தோடா, நம்ம ஊரில் தோடா. அப்போ இத்தனை எம்ப்ராய்டரி வெரைட்டிஸ் இருக்குது. இந்த எம்ப்ராய்டரி அவன் படிப்பான், ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி. அப்போ ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்கும் படிப்பான், ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரியும் படிப்பான். அதுக்கு அடுத்தது டிசைன் ஐடியா. டிசைன் ஐடியா என்னென்னா ஒரு ஒரு டிசைனரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட கார்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இது எப்படி அவன் மூட் போர்ட், தீம் போர்ட், கலர் போர்டு எப்படி ரெடி பண்ணணுன்றதும் இங்கே நாங்கள் டீச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இலஸ்ட்ரேஷன், வரையிறது எப்படி கிராக்கி வரையிறது. இப்போ எனக்கு ஒரு டவுட், ஈவன் ஐ கேன் ஆல்சோ ட்ரா லைக் அ கிராக்கி. ஒரு டிசைனர் வரைகிறதுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மெலிசான துணியை காற்றுல பறக்க விட்டு நிற்க வச்சுருவார்.
1: ஓகே,
0: டிசைனர் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த துணி காற்றுல நிற்காது, கீழே விழுந்துடும் அப்படின்னு.
1: ஓகே,
0: அப்போது அந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது அவர் ஒரு ஸ்கெச்சிங்கில் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு.
1: ஓகே,
0: அப்போது இலஸ்ட்ரேஷன். இலஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே எப்படி அதை பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறது பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், ட்ரையல் ஃபிட். ஏன்னா கார்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஃபேப்ரிக்கோட விலை ஜாஸ்தின்றப்போ இமீடியட்டாக கார்மெண்ட் கொண்டு போக மாட்டோம். ட்ரையல் ஃபிட் கொடுத்து கிளைண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தென் வில் கோ ஃபார் ஒரிஜினல். தென் சூயிங் கட் பண்ணுறது எப்படின்னு தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதுக்கு எப்படி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, அது மர்ச்சன்டைசிங் வரும். இந்த மர்ச்சன்டைசிங்கை நாங்கள் 3 வகையாக பிரிக்கணும், ரீட்டைல் மர்ச்சன்டைசிங், விஷுவல் மர்ச்சன்டைசிங் அண்ட் டாக்குமெண்டேஷன், இண்டஸ்ட்ரி மர்ச்சன்டைசிங். ரீட்டைல் மர்ச்சன்டைசிங், சில பிரபலமான கடைக்கு போனால் அந்த கடை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, இதுதான் ரீட்டைல். எப்படி என் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுன்றது விஷுவல் மர்ச்சன்டைசிங்.

0: ரீட்டெயில் மர்ச்சன்டைசிங் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தென் இண்டஸ்ட்ரிக்கும் தனியாக இருக்கப்போ அது இண்டஸ்ட்ரியல் மர்ச்சன்டைசிங்.
1: நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போ கோர்ஸை பற்றி. இந்த கோர்ஸை வந்து எந்த வயசில் இருக்கவங்க வேணாலும் படிக்க முடியுமா?
0: கண்டிப்பாக படிக்கலாமா? இப்போ டிகிரின்றப்போ ஒரு 18 to 35 நாங்கள் பண்ணிக்கிறோம். வேற ரிமைனிங் இந்த டிப்ளமான்றப்போ ஒரு ஏஜ் கேட்டகரியும் நாங்கள் கொண்டு வரது கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பசங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணணும், அந்த மாதிரி சில பேர் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போது நல்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நைட் அண்ட் டே அவங்களால ஒர்க் பண்ண முடியல, தே வாண்ட் டு ஷிஃப்ட் த லைன் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ஒரு போட்டிங் மாதிரியோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன் அப்படின்றப்போ அவங்களுக்கான ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஏஜ்ன்றது ஒரு க்ரைட்டீரியாவாக நாங்கள் கொண்டு வரல, ஒன்ஸ் தே ஆர் அக்செப்டிங் அப்படின்றது தான் இதனோட மெயின் கான்செப்ட்.
1: ஓகே மேம், இப்போது இவ்வளோ கோர்சஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, இதையும் படிக்கலாம், தைக்கிறத மட்டும் இல்லாமல் சின்னதாக தையல் பிரிஞ்சிருச்சுனா கூட அது எப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சோம்னா தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ இந்த கோர்சஸில் வந்துட்டு ஒரு ஆடை வடிவமைப்பாளராக மட்டும்தான் ஆக முடியுமா, இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களால கற்றுக்க முடியும், வேறு என்னென்ன ஃபீல்டுலலாம் அவங்களால உள்ளே போக முடியும்?
0: இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், இண்டஸ்ட்ரியில் தே கேன் ஒர்க் ஆஸ் அ மர்ச்சன்டைசராக பண்ணலாம்.
1: ஓகே,
0: ஐ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது, பிளானிங் இருக்குது, ஆர்என்டி இருக்குது, தே கேன் கெட் இன் டு நிறையா. இன்கேஸ் நான் ஒரு ஃபேஷன் ஃபீல்டுக்கு போகிறோம் அப்படின்னா டிசைனராக போகலாம், அசிஸ்டன்ட் டிசைனராக போகலாம், ட்ரெயினிங் டிசைனராக போகலாம், தே கேன் கெட் இன் டு ஸ்டைலிஸ்ட், ஃப்ரீலான்சர்ஸ், இந்த மாதிரியும் போகலாம். சப்போஸ் இன்கேஸ் ரீட்டெயில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன விஷுவல் மர்ச்சன்டைசிங் இருக்குது, ரீட்டெயிலிங் எப்படி அவங்க ஃப்ரண்ட்டில் கஸ்டமர்ஸ், இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பூம் ஆகிட்டுருக்க ஒரு சப்ஜெக்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், அதனோட ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்கணும், பேக் எண்டில் எப்படி, பேக் எண்டில் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட் எண்டில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கஸ்டமரை க்ரீட் பண்ணுறீங்களோ டெஃபினெட்லி தேர் அட்ராக்டிவ் டு பை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள அந்த ட்ரேடுக்கும் அவங்க போகலாம். அப்போ இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் படித்து முடிச்சா தே ஹாவ் வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
1: ஓகே மேம், ஒரு சில டிகிரி ஒரு சில கோர்ஸ்க்கு வந்து பேரண்ட் என்றைக்குமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம்னா ஃபேஷன் டெக்னாலஜிலாம் வந்து முன்னாடியில இருந்தே ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருந்தது, அதுக்கெல்லாம் போனால் நம்ம வந்து வேஸ்ட், எல்லாருமே பண்ணுறாங்க, யாருமே பண்ணல, நீ எதுக்கு பண்ணுற, அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அதான் பண்ணுறாங்க, நீ ஏன் பண்ணுற, அதில் நீ பண்ணுறதுனால 10 to 11 தான் இருப்ப, அதில் ஒரு யூஸுமே இருக்காது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அப்படி இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்களோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, கலர் கலராக ஹேரை கட் பண்ணிக்கிட்டு, கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, குட்டி பாவடை போட்டுட்டு, இன்னும் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த தாட்டில் தான் இருக்காங்க. வரப்போவே எங்கள் கவுன்சிலிங்கில் பேரண்ட்ஸ் கம்பல்சரி வரணும், ஏன்னா இந்த தாட் அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும். உங்கள் குழந்தை அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட போகிறதில்ல, அவள் படித்து முடிச்சு யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்கணுமே தவிர அவள் அந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இன்னொரு பயம், ஃபேஷன் டெக்னாலஜி படித்தா வேலை கிடைக்காது, ஒரு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி கிடையாது. இப்போது ஃபாஸ்ட் ஃபேஷன் இப்போ ஒன்று பூம் ஆகிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம நாங்கள்லாம் போனோம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா திவாலிக்கும் பொங்கலுக்கும் தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸே, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே அப்பா வா கடைக்கு போகலாம், இம்மிடியேட்டாக நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும். அப்போது உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, பண்ணி கொடுக்க ஆள் இல்லை. இப்போ இதை படித்தா இந்த குழந்தைங்களுக்கு தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 2 பாஸ் பண்ணி முடித்த உடனே அவங்களோட அம்மா அப்பாவோட தாட் என்னென்னா, என் குழந்தை இன்ஜினியர் ஆகும், ஆனால் அந்த குழந்தைக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்.
1: ஓகே,
0: இது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜினியரிங் போயிட்டு படித்து முடிச்சுட்டு உனக்காக நான் படித்து முடிச்சிட்டேன், இப்போ எனக்காக நான் 1 year இங்கே வந்து படிக்கிறேன்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3 வருஷம் நீ எங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரு டிகிரி படிக்கிற அப்படின்னா அது கண்டிப்பாக அதனோட அவுட்லெட் இதர் ஹையர் டிகிரி ஆர் நான் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போகணும். அப்போ நீ படித்து முடிச்சுட்டா என்னவாகணும்? உடனே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் உடனே ஒரு பொட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவேன். சி 21 years எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் 13 வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதெல்லாம் கரெக்டு. இந்த ஃபீல்டில் 21 வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்க மாட்டோம்.
1: ஓகே,
0: ஏன்னா 21 வயசு வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எப்படி பேம்பர் தான் பண்ணிட்டுருக்காங்க,
1: புரியுதுங்களா?
0: ஸோ அவங்களுக்கு ஒரு மெச்சோர்டுன்றது கிடையாது. பணம்ன்றது அம்மா பணம், எப்படி வேணால் செலவு பண்ணும், அப்பா சம்பாதிக்கிறான் செலவு பண்ணும், ஒன்ஸ் அவனுக்கு அவன் சம்பாதிக்கிறப்ப தான் அதனோட வேல்யூன்றது என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளே நுழையிறப்ப தான் ஸ்பாட் டெசிஷன் எடுக்கிறது எப்படின்றது அவனுக்கு நாங்கள் சொல்லி, அந்த இடத்துல அவன் கொண்டு போய் விட்டுருவான், நீ சால்வ் பண்ணிட்டு வெளியே வா. ஸோ ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுன்றது ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பண்ணுறப்ப தான் அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா, 21 years யூ ஒர்க், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், 35 to 40 years இஸ் அ பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குது, அதை தான் நீங்கள் அவுட்புட்டாக கொடுக்க போகிறீங்க, அதுதான் ஒரு பிஸ்னஸ். 40 இயர்ஸ்

0: ஸோ அது கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட்பை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூ நோ நீட் டு வரிட். அதுதான் இப்போ நாங்கள் சொல்கிறது, இம்மிடியேட்டாக பிஸ்னஸ்ன்றது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ எங்கள் அப்பா வச்சுருக்காரு நான் வரேன் அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. ஆனால் என்னென்னா அப்பாவோட பிஸ்னஸ்ன்றப்போ அகெயின் அவங்களோட ஃபேக்ட்ரியில் உட்கார்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராது.
1: ஓகே,
0: ஈவன் இண்டஸ்ட்ரியல் பசங்க வந்தாலே அவங்க ஃபாதர் கொடுக்குற ரெக்வஸ்ட் என்னென்னா என்னோட குழந்தைய என்னோட ஃபேக்ட்ரிக்கு அனுப்பாதீங்க, லெட் தம் ஒர்க் அவுட் சைட். அப்போ தான் அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும்ன்றதுனால.
1: ஓகே மேம்.

0: இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், இதுல மாஸ்டர் டிகிரி இருக்கா, பண்ணலாமா?
1: இருக்குமா, பண்றாங்க மேம். சோ இது பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல், இது ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கிடையாது, ஸ்கில் பேஸ்ட் ப்ரோக்ராம். அப்போ பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் 3 இயர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே தே ஆர் கோயிங் ஃபார் தி மாஸ்டர்ஸ். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் பெரிய பெரிய காலேஜஸ்லயும் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. அது தவிர தே ஹவ் கான் டு PhD லெவலுக்கு.
0: ஓகே,
1: சோ அதனாலதான் இது எல்லாமே பி வொகேஷனல்ன்றது என்னன்னா, யூ கேன் கோ ஃபார் டெக்னிக்கல் லேர்னிங், அட் த சேம் டைம் யூ கேன் கோ ஃபார் ஹையர் டிகிரி ஆல்சோ.
0: ஓகே மேம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து போகிறப்பவே எனக்கு மேக்ஸ் வராது, அதனால் நான் பியூர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட், மேக்ஸ் இல்லாமல் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜுமே வந்து எனக்கு மேக்ஸ் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ, அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை தேர்ந்தெடுத்தாங்கனாலும், ஸோ இதில் மேக்ஸ் எங்கேயுமே வராது இல்லையா மேம்?
1: மேம் இப்போ ஒரு மேக்ஸ்ன்றது ஒரு பேசிக்காக ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இப்போது இஃப் யூ ஆர் டூயிங் த யூஜி, then you are going for the PG, then you are going for the PhD. நீங்கள் மாஸ்டர்ஸ் போக போக ஒன்று தீசஸ் இல்லைன்னா ஃபைனலாக உங்களோட அவுட்புட்டில் கண்டிப்பாக ஸ்டாட்ஸ்ன்றது நுழையாது. அப்போ பேசிக் மேக்ஸ் இருந்தால் தான் இது எல்லாமே போகன்றதுனால பேசிக் மேக்ஸ்ன்றது கண்டிப்பாக உண்டு. என்னத்துக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா, ஆஸ் ஐ செட், மாஸ்டர்ஸ்ன்றது இப்போ நீங்கள் மேக்ஸ்ன்னு எங்கள் ஃபேஷன் ஷோ டிகிரியில் இருந்தாலும் தே ஆர் ரெடி டு கம் அண்ட் ஜாயின். ஏன் அப்படின்னா, அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் உள்ளே நுழையுது, புரியுதுங்களா? மேக்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பேஷனாக ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வரப்போ அவனுக்கு அது உள்ளார நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றப்போ தே ஆர் அக்செப்டிங் தே ஆர் கம்மிங்.
0: ஓகே மேம், போன ஜென்ரேஷன் வரைக்குமே ட்ரெஸ்ஸோட தேவை வந்து இருந்துச்சு மேம், தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் கூட பர்த்டேக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தோம். பட் இப்போ வந்து அதோட தேவை ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆஃபர் போட்டானா ட்ரெஸ் எடுக்கணும், சும்மாவே எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருக்குவா ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு அது மாறிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நிறைய பேருக்கு வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவேர்னஸ் எவ்வளோ மாறி இருக்கு மேம்?
1: தான் தைச்சு போட்டால் அதனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ரெடிமேடாக வாங்குறீங்க, நார்மலாக எல்லாருக்கும் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, சில இடத்துல டெய்லர் கிட்ட போய் அது பண்ணிக்கிறது. சப்போஸ் இங்கே வராங்கன்றப்போ இது அவங்க தைக்கிறது ஒரு பேசிக்காக தைச்சா கூட அதை கோட்டை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தே வாண்ட் டு லேர்ன் இட் ஃபார் தெம் செல்ஃப். முன்னாடி ரெடிமேட் போயிட்டு தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ அவங்களுக்கு ஃபேப்ரிக்கை நாங்கள் நிறைய புது புது விஷயங்களை காமிச்சிடறோம், ஆனால் இதை கார்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணுன்றப்போ தே வாண்ட் டு ஸ்டிச் தெம் செல்ஃப். அவங்க தைச்சி அதை போடுறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்போ அதிகமாகிட்டே வருது. ஸோ பிளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் இப்போ டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பழைய காலத்தில் என்ன இருக்கும், ஆனால் டிசைனர் பிளவுஸ்ன்றப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல போய் டிசைனர் பிளவுஸ் தைக்கிற ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு தான் அவர் போறார். அப்போ இந்த ரேட்டு, அப்போ இதெல்லாமே பார்த்துட்டு தான் உள்ள வராங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா இது ஒரு பிஸ்னஸ்ன்ற ஒரு தாட் இருக்கு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது இன்னொரு விஷயம். அப்போ இப்போ தைக்கிறதுன்ற இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாயிட்டு தான் வருது, இன்னும் கம்மியாகல.

0: இருக்க இருக்க ஏறிட்டு தான் வருது.
1: ஓகே சூப்பர் மேம். சூயிங் அதில் வந்துட்டு ஆல்ட்ரேஷன், அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது அது ஆல்ரெடி தைச்ச ட்ரெஸ்ஸு தான், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு வேறு மாதிரி தைக்கணும். இப்போலாம் வந்துட்டு சாரியை ஒரு கவுன் மாதிரி தைக்கிறது, இல்லை அதே வந்து வெஸ்டர்ன் வியர் மாதிரி தைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கா மேம்?
0: கண்டிப்பாக மேம். நார்மலாக இப்போ எல்லாருமே சாரி போடுறது இல்லை, அம்மாவோட சாரீஸ் இருந்தால் எங்களுக்கு கொடுத்துருங்க.
1: ஓகே,
0: தட் தி ஆர் கன்வெர்ட்டிங். ஓகே, ஸோ நல்லா ஒரு பலாசோவோ இல்லை ஒரு ஒரு கவுன்ஸோ அந்த மாதிரி நிறையவே கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா புது ட்ரெஸ்ஸஸ்ன்றப்போ அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, தைக்க தைக்க தான் பழகும். ஒரு ஸ்டேஜ் அப்புறமா அவன் துணி வாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இனிஷியலாக அவனுக்கு இந்த மாதிரி சாரி, சில சாரீஸ் எல்லாம் நல்ல ட்ரேப் இருக்க சாரியாக எடுத்துகிட்டு வந்து இதை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா இமீடியட்டாக அது ஒரு கவுல் நைட் வச்சு போடுறப்போ அவனுக்கு அது ஈஸியாக இருக்கு. அப்போ இனிஷியலாக அவங்களோட பழைய சாரீஸ் தான், அதுக்கு அடுத்து தான் ஒரிஜினல் ஃபேப்ரிக் வரப்போ தான் தே ஆர் கோயிங் ஃபார் தி எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ்.
1: ஓகே மேம். இந்த ஃபீல்டில் இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆடைகளை வந்து இப்போது கையில் நெய்யறது போய் இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு இல்லையா, ஆடைகளோட பாரம்பரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த அவேர்னஸ்.
1: ஓகே,
0: இப்போ என்னென்னா காட்டன்ன்றது என்னென்னா, இங்கே இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் காட்டன் ட்ரெஸ்னா ஸ்டார்ச் போட்டு அயர்ன் பண்ணி போட்டுட்டு வரோம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அது வேண்டாம். எப்படின்னா ஈஸி டு வேர், அயனிங் தேவை கிடையாது, துவைச்ச உடனே காயணும். ஆனால் அது ஏன் கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா?
1: ஓகே,
0: புரியுதுங்களா? இப்போ பாரம்பரியம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மேட் அவுட் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்லேருந்து, காட்டனாக இருக்கட்டும் லினனாக இருக்கட்டும் சில்க், அந்த மாதிரி ஒரு சில பேசிக்லேருந்து தான் வருது. அது நமக்கு உடம்புக்கு நல்லதுன்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், அயனிங் தேவை கிடையாது, ஆனால் கலர் போகக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ பாரம்பரியன்ற விஷயமே நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது.
1: ஓகே,
0: இப்போ இந்த ஃபேப்ரிக்கை போட்டால் இந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயமே, இப்போ கலம்காரின்றது ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக், அந்த கலம்காரியில் பார்த்தீங்கன்னா கடுக்காயன்ற ஒரு விஷயம் நிறைய வருது. அந்த கடுக்காயை வந்து என்னென்னா சம்மரில் பார்த்தீங்கன்னா அது பாடியை கூலிங்காக வச்சுக்கும், வின்டரில் அதுவே வார்ம் அப் கொடுக்கும். அந்த கடுக்காய் என்னோட பாடியில் ஸ்கின்ல ஒரு ஃபேப்ரிக்கில் போட்ட சாயத்தில் அது தொட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு ஸ்கின் அலர்ஜின்றதே வராது.
1: ஓகே,
0: ஆனால் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அது விஷயம் தெரியாது. ஆனால் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வெயில், இந்த வெயிலையும் நல்லா பாலியஸ்டர் கலந்த ஒரு மெட்டீரியல் போட்டுட்டு அங்கங்கே ஸ்க்ராச் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: ஓகே,
0: என்னென்னா சீப்பாக இருக்குது, எக்ஸ்பென்சிவ் கிடையாது, கலர் போகாது, அயனிங் தேவை கிடையாது, வாஷ் பண்ணி காய வச்சா ரொம்ப ஈஸி. இதுதான் இப்போ இருக்க கான்செப்ட்ன்றதுனால இந்த அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது.
1: ஓகே மேம், இப்போ சொல்லும் போது அந்த கலம்காரினா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா மேம்?
0: இல்லைம்மா, கலம்காரி இட்ஸ் அ நேச்சுரல் பிரிண்டட் ஃபேப்ரிக், ரெண்டு இடத்துல பண்ணுறாங்கம்மா, ஒன்று ஹேண்ட் கலம்காரி இன்னொன்று பிளாக் கலம்காரின்னு சொல்லுவோம். ஹேண்ட் கலம்காரின்னா கையில் வரையிறது.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து நம்ம பக்கத்தில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக்ன்றதும் ஆந்திரா சைடில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக்ன்றது நேச்சுரலாக தயாரித்து வர்றது. எப்படி அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வெளியே வந்தவுடனே மாட்டு சாணத்துலேயும் பாலிலையும் நல்லா ஊற வச்சு அலசி ரன்னிங் வாட்டரில் தான் அலசுவோம். அலசி புல்லில் காய வச்சு அந்த கலருன்றது ஒயிட்னிங் ப்ராசஸ் கொண்டு வந்துடும். தென் அதுக்கு அடுத்ததாக கடுக்காய் சாரில் அதை ஊற வச்சு வர்றது தான், அதில் ஒரு அழுக்கான ஒரு கலர் மாதிரி வரும், அதுதான் அந்த கடுக்காய் சாறு. அது கடைசி வரைக்கும் ஃபேப்ரிக்கை விட்டு போகாது. அதே மாதிரி வெள்ளத்தையும் நல்ல துரு பிடிச்ச இரும்பையும் வச்சு வர்றது தான் அதுலேருந்து வர கருப்பு. பூசுகிற மஞ்சளை யூஸ் பண்ணுவோம், மாதிரம் போல தோலை கொதிக்க வச்சு வர கலர்ஸு, வெண்டைக்காவை கொதிக்க வச்சு, அந்த மாதிரி வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் அது உள்ளார உட்காந்துட்டு இருக்குமே தவிர கெமிக்கல்ன்ற ஒரு வார்த்தை வராது. அப்போ இந்த ஃபேப்ரிக்கை நான் போடுறப்போ எனக்கு ஸ்கின் அலர்ஜியோ ஸ்கின் ரேஷஸோ எனக்கு வராது. அதனால்தான் இந்த ஃபேப்ரிக்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டில் கிடையாது வெளிநாட்டில். ஏன்னா அவங்களுக்கு ஃபேப்ரிக்கோட வேல்யூ நல்லா தெரியும். நம்ம இருக்க பசங்க இங்கே இருக்க சிந்தட்டிக்கை பேஸ் பண்ணி போகிறதுனால அந்த வேல்யூன்றது சுத்தமாக கிடையாது.
1: ஓகே மேம். மேம் இப்போ வந்து பொட்டிக்குக்கும் நார்மலாக வெளியில் ஒரு பெரிய கடையாக இருக்கட்டும் இல்லை சின்ன கடையாக இருக்கட்டும், இதுக்கும் என்ன வித்தியாசம் மேம்?
0: இப்போ சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு கார்மெண்ட் 8,000-9,000 உங்கள் டார்கெட், நீங்கள் பட்ஜெட்டை வச்சுட்டு உள்ளே போகிறீங்க. அவர்கிட்ட எடுத்து காமிக்க சொல்கிறீங்க, நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க. அவர்கிட்ட இந்த கலர் நல்லா இருக்குன்னு கூட ஒப்பீனியன் சொல்ல மாட்டார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அதை போட்டுக்கிட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யாரும் அது புது ட்ரெஸ்ஸுன்னு கூட கேட்கல. ஹவு டு யூ ஃபீல்? எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம்,
1: கண்டிப்பாக ரொம்ப ரெக்ரெட்டாக இருக்கும் மேம்.
0: இப்போ நீங்கள் ஒரு பொட்டிக்குள்ளே நுழையிறப்போ அவன் கேட்குற கேள்விகள், எந்த அக்கேஷனுக்கு நீ போகணும், கல்யாணமா, காது குத்துலாம், இல்லை புது வீடோ, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனோ, இல்லை கெட் டுகெதர், எதுக்கு நீங்கள் போகிறீங்க? நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, என்னென்னா ஒரு பட்டு புடவையோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அஞ்சுத்துக்கும் போட்டோம். ஆனால் பொட்டிக்கில் நீங்கள் உள்ளே போகிறப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி அவன் உங்களுக்கு காமிக்கிறான். நீங்கள் ஒரு கலரை நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், உங்கள் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் உங்களுக்கு செட் ஆகாதுன்ற விஷயத்த அந்த இடத்துல அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க. எனக்கு என்னென்னா இது சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வாங்கின கலர், இப்போ அவர் சொல்கிறாரு புதுசாக இருக்குது, இமீடியட்டாக அடுத்து அவர்கிட்ட நான் தைக்கிறதுக்கும் கொடுக்குறேன். பொட்டிக்கில்

0: சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தி
1: கண்டிப்பாக
0: பிகாஸ் ஆஃப் ஃபினிஷிங். அவன் கிட்ட சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒரு என் ட்ரெஸ்ஸுக்கு இல்லாமல் நானாக ஒரு டிசைன் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, உங்களோட ஸ்கின் பாடி டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அவர் கொடுக்குறாரு. அவர் உங்ககிட்ட டெலிவரி கொடுக்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் கூட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு 12,000 யூ கேப்டாஸாக ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரிக்கு போகிறீங்க.
1: ஓகே,
0: எனக்கு வெறும் நெக் ஏரியாவில் மட்டும் எம்ப்ராய்டரி போட்டு கொடுன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. பக்கத்தில் இருக்க நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே 12,000 ரூபா கொடுக்குற, எதுக்கு நெக்குக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பேக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணு எம்ப்ராய்டரி போட்டுட்டு
1: வந்தாச்சு.
0: அந்த பிளவுஸை நீங்க ஆசையாசையா போடுறீங்க, ஒரு சிம்பிள் சாரியை நீங்க போடுறீங்க, நீங்க கான்செப்ட் கரெக்ட். ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, 12,000 ரூபா கொடுத்து பிளவுஸை வாங்கிட்டு எதுக்கு இவ்வளவு சிம்பிளா போடுற, நல்ல ஒரு ஜரி வச்ச பட்டு புடவையே போட்டாச்சு. அடுத்த நிமிஷம் அவங்க கிட்ட இன்னொரு க்வெஸ்சன் வரும், என்ன கழுத்துல காதுல ஒண்ணுமே இல்லை, அதையும் போடு, எல்லா நகையும் அள்ளி போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, மேக்கப்பே இல்லை, நல்லா கண்ணில் மை வச்சு எல்லாம் பண்ணு, அதையும் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா சரசரமாக பூவை வச்சாச்சு. உங்க 12,000 ரூபாய் பிளவுஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, உங்க பாக்குறவங்கள உங்களை ஃபுல் பேக்கேஜா தான் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க பிளவுஸ் எங்க போச்சு, நீங்க ஆசை ஆசையா வாங்கின விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நாங்க ஒன்னு ஹைலைட் பண்றோம், சே எக்ஸாம்பிள் என்னோட ட்ரெஸ்ஸை நான் ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்னோட நகைகள் கம்மியா இருக்கணும்
1: கண்டிப்பா,
0: இல்ல என் நகைகள் நல்லா ஹைலைட் ஆகணும் அப்படின்னா என் ட்ரெஸ் சிம்பிளா
1: இருக்கும்.
0: இப்ப பொட்டிக்கு உங்க கையில கொடுக்கறப்பவே என்னென்ன நீ அக்சசரிஸ் போடணும்ன்றதையும் கிளியரா கொடுத்துரும். நீங்க அதை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க, எல்லாருமே அது நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நீங்க எங்க வருவீங்க, அடுத்த தடவை
1: திருப்பி அதே கடைக்கு தான் வருவீங்க.
0: பொட்டிக் வில் ஹேவ் எ ரெகுலர் கிளையன்ட். இன்னைக்கு இங்க ஒரு கடை, நாளைக்கு அங்க ஒரு கடைன்றது கிடையாது. பொட்டிக்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பொட்டிக்ன்றப்போ ரெகுலர் கிளையன்ஸ் இருப்பாங்களே தவிர, இப்போ ஜஸ்ட் வந்து போற ஃப்ளோட்டிங் க்ரௌட்ன்றது அவங்க கிட்ட இருக்க மாட்டாங்க. இதுதான் டிஃபரன்ஸ்.
1: ஓகே மேம், காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல மேம், அவங்கள எல்லாத்துலேயுமே வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி பெரிய கடையில் வந்துட்டு அப்படி கேட்பாங்களா, இல்லை வேறு என்ன மாதிரி ஒர்க்குக்கு அவங்கள கூப்பிட்டுப்பாங்க மேம்?
0: இப்போ லீடிங் பிராண்ட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கடைகளே கேட்குறாங்க, இண்டஸ்ட்ரியிலையும் கேட்குறாங்க. இதை தவிர ஃபேஷன் ஃபீல்டு மீடியாக்குள்ளே போகணும் அவங்களுக்கும் தேவை அப்படின்றப்போ அந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் சில ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு டிசைனராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மேம். அதனால இந்த இடத்துல இந்த ஃபீல்டு தான் அப்படின்ல, இது வாஸ்ட்டாக இருக்குது, எப்படி வேணாலும் அவங்க கன்வெர்ட், ஏன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஃபைனல் இயர் வரப்போவே டிசைட் பண்ணுவாங்க, நான் இப்படி தான் போகணும், ஓகே இந்த இந்த மாதிரி. 1 இயர் டிப்ளமா படித்தேன்னா ஏற்கனவே அவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு வர, ஒன்று பொட்டிக்கு வைக்கணும், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும், இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, இந்த கான்செப்ட் அவங்க வராங்க. அப்போ அவங்களோட விஷன் கிளியர் ஆகிடுது. ஒன்ஸ் அவங்க உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷம், ஃபர்ஸ்ட் 6 மாதம் எல்லாருமே என்ன பண்றோன்றது புரியாது, ஆனால் நடத்துறதெல்லாம் கிராஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த 6 மாதத்தில் தான் டிசைட் பண்ணுவாங்க, நான் இந்த இடத்துக்கு போகணுன்றது டிசைட் பண்ணி வச்சிடறாங்க.
1: நீங்க இந்த டிகிரி முடிச்ச உடனே வந்துட்டு 21 இயர்ஸ்ல யாருமே பூட்டிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஒரு தனியொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது உங்களோட அட்வைஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க மேம். ஈவன் உங்கள் பேரண்ட்ஸே வந்து கடை வச்சுருந்தாலும் பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் அதில் பண்ணாமல் நீங்கள் தனியாக பண்ணுங்கள், மீன் வேற ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணால் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ 35 to 40 நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது குட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். இதுக்கு பிட்வீனில் கண்டிப்பாக அவங்க இன்னொருத்தருக்கு கீழேயோ இன்னொரு இடத்துலையோ ஒர்க் பண்ணணும். சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ பொட்டிக் இல்லாமல் நார்மல் பெரிய பெரிய கடையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து அந்த சேல்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல மேம், கொஞ்சம் ஹை எண்டில் இருக்க மாதிரி அவங்களுக்கு எடுத்துப்பாங்களா?
0: கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம ரீட்டெயிலுன்னு உள்ளே நுழையிறாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம், அதாவது கஸ்டமரை டீல் பண்ணுறது. ஸோ கஸ்டமரை டீல் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நிறைய விஷயங்கள் பேச வருது. அவங்களுக்கு கலர் காம்போ டெய்லி டெய்லி அவன் எடுத்து கொடுக்கறது, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேசுறது, அதே மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி அப்ரோச் ஆகுது. ஒரு ஃபேப்ரிக்னா அந்த ஃபேப்ரிக் என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ன்றது அவனுக்கு ஃப்ரண்ட் எண்டில் இருந்தால் தான் தெரியும்.
1: கண்டிப்பாக
0: இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் அவன் முடித்த உடனே தான் பேக் எண்டுக்கு போவோம். பேக் எண்டுனா எங்கெல்லாம் மெட்டீரியல் வருது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது, இது எல்லாமே அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். எந்த சீசனில் எந்த ஃபேப்ரிக்கை எந்த இடத்துல ஆர்டர் கொடுக்கணும், இந்த விஷயங்களெல்லாம் அவனுக்கு பேக் எண்டில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீட்டெயில் உள்ளே போகிறப்போ ஃப்ரண்ட்டுக்கு தான் போவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபேப்ரிக் நீங்கள் போனீங்கன்னா கடையில் எப்படி விரித்து போட்டு காமிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் அவங்க இனிஷியலாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு தான் உள்ளே போக முடியுமே தவிர இம்மிடியட்டாக நான் பேக் ஹேண்ட் போகிறதுன்றது சாத்தியம் கிடையாது.
1: ஓகே மேம், அப்போது இருக்கிற எல்லா கடையிலையுமே வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு சேல்ஸ் பர்சன்ஸ் எடுத்து காட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணுமா இல்லை படிச்சுட்டு தான் வரணுமா?
0: இல்லை, இப்போ நார்மலாக நம்ம எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு தான் உள்ளே வராங்க. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா கிளைண்ட் எப்படி டீல் பண்ணுறது.
1: ஓகே,
0: சில பேரெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இரிட்டேட் ஆயிடுறாங்க பசங்க காமிக்கிறப்போவே. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்தா

0: நல்லா இருக்கும்ன்றது தான். ஸோ ரீட்டெயிலிங்கில் எப்படி கிளைண்ட்டை டீல் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் நாலேஜ்ன்றது கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட.
1: ஓகே மேம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031ஆம் ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாய விலைப் பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி

0: செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100 மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100 மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 95 உயர்ந்து 6.65 முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டிவேர் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 செலவு ஆயிருக்கு. தண்ணி இருக்கு ரொம்ப மிச்சங்க. அதனால இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 முதல் 1500 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று

0: இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை, அமெரிக்காவின் கிர்கோவ், நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும், 3வது இரு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 1:55:35. மெல்லிசை கேட்கலாம்.

0: as foreigners. Apex Court seeks status report from the SIT probing alleged misappropriation of donations in Ram Janmabhoomi Temple. President Draupadi Murmu takes cognizance of matter regarding Jharkhand workers affected by ammonia gas leak in Tamil Nadu, directs immediate action. Mortal remains of 15 Indians who died in Vietnam boat tragedy to be brought back home tonight by a Vietnam Airlines flight. Iran strikes U.S. military bases in Jordan, Bahrain and Kuwait in retaliation to U.S. attacks on its military targets. And in women's cricket, hosts England to resume their second innings at 130 for 6 against India in historic one-off test at the Lord's. With that, we end the midday news.
1: முற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸின் மாலை தென்றல். மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம் நேயர்களே. முதலாவதாக செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஜரனா. இன்று நாம் பித்தீன பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து ஜுண்டசே பிச்சடா ஹாத்தி என்ற கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வாரத்தினுடைய கதை சுருக்கத்தை பார்ப்போம். ஒரு நாள் நடு இரவில் யானை வந்துவிட்டது, யானை வந்துவிட்டது என்று கிராமத்து மக்கள் அனைவரும் அலறினர். இந்த அலறல் சத்தத்தை கோபு திடீரென்று தூக்கத்தில் கேட்டதும் விழித்துக்கொண்டு தன் குடிசையினுடைய கதவை திறந்து வெளியே ஓடினான். முழு கிராமமும் விழித்துக்கொண்டு கைகளில் கிடைத்த மத்தளம் தகர டப்பா டின் தட்டுக்களை அடித்துக் கொண்டும் தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டும் கரும்பு தோட்டத்தின் பக்கமாக ஓட ஆரம்பித்ததை பார்த்தான். கரும்பு தோட்டம் காட்டிற்கருகில் இருந்தது. யானைகளின் ஓர் கூட்டம் இதற்குள் நுழைந்து விட்டதை கோப்பு பார்த்தான். இந்த மாதிரியான சத்தம் தீப்பந்தங்களை பார்த்ததும் யானை கூட்டத்திற்குள் திடீர் பீதியுடன் கூடிய ஓட்டம் ஏற்பட்டது. அவைகள் வயல்களிலிருந்து வெளியே வந்து காட்டின் பக்கமாக ஓட ஆரம்பித்தன. வெகு நேரத்திற்கு பிறகு இனி யானைகள் வராது என்று எண்ணியதும் அனைத்து மக்களும் கிராமத்தை நோக்கி நகரத் தொடங்கினர். இவை அனைத்தையும் இந்த காட்சிகளை கோபுவும் அவனது நண்பன் ஜெகனும் பார்த்து கொண்டிருந்தனர். சில அடிதூரம் செல்வதற்குள் யானையின் பிளிரும் சத்தம் மீண்டும் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக சென்றனர். கரும்பு தோட்டத்தின் முடிவில் கருவேல மரத்தினுடைய அடர்ந்த புதர்கள் இருந்தன. அங்கே ஓர் குட்டி யானை இந்த முட்புதருக்குள் மாட்டிக்கொண்டு நின்றிருந்ததை கோபு பார்த்தான். அது தன்னுடைய வலது முன்னங்காலை தரையிலிருந்து தூக்கி வைத்திருந்ததையும் கவனித்தான். குட்டியானை எந்த காலை தூக்கி வைத்திருந்ததோ அதில் ஓர் பெரிய கருவேல முள் குத்தி இருந்ததையும் அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்ததையும் வலியால் யானைக்குட்டி அழுவதையும் அவன் பார்த்தான். உடனே கோபு வயலில் இருந்து ஓர் கரும்பை ஒடித்தான். யானையை அரவணைத்துக் கொண்டே கரும்பை சாப்பிட கொடுத்தான். அதுவும் கரும்பை தும்பிக்கையால் சுருட்டி சாப்பிட்டது. யானைக்குட்டி மிகுந்த பசியுடன் இருந்ததால் இன்னும் கொஞ்சம் கரும்பை ஒடித்துக் கொண்டு வா என்று கோபு ஜெகனிடம் கூறினான். ஜெகனுக்கும் இப்பொழுது யானை இடத்தில் பயம் இல்லை. அவன் விரைவாக கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்து நிறைய கரும்பை ஒடித்து கொண்டு வந்தான். பிறகு அருகில் இருந்த கிணற்றிலிருந்து ஓர் பக்கெட் தண்ணீரும் கொண்டு வந்தான். இதற்குள்ளாக கோபு அதனுடைய காலில் குத்தி இருந்த முல்லை எடுத்துவிட்டு காட்டில் இருந்து சிறப்பு வாய்ந்த மூலிகைகளை அரைத்து பற்று போட்டு விட்டான். ஜெகனும் ஊருக்குள் சென்று பஞ்சாயத்து தலைவரிடமும் ஊர் மக்களிடமும் விவரத்தை கூறிவிட்டு காயத்தின் மேல் தடவுவதற்காக மஞ்சளை கொண்டு வந்தான். இதனால் யானைக்கும் வலியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது. முதலில் இந்த யானை குட்டியை இந்த புதரிலிருந்து நகர்த்தி அந்த ஆலமரத்திற்கு கீழே உள்ள சுத்தமான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தலைவர் கூறினார். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததும் யானை மூர்க்கமாக பிளிரியது. கோபு அதை செல்லமாக கொஞ்சிக் கொண்டும் தும்பிக்கையை தட்டி கொடுத்து கொண்டும் மரத்தின் பக்கமாக கொண்டு சென்றான். மிகுந்த சிரமத்துடன் மூன்று கால்களால் நொண்டிக் கொண்டே யானை சென்றது. நேற்று இரவில் திடீர் என்று யானை கூட்டத்தில் ஏற்பட்ட பீதியால் மற்ற யானைகள் ஓடிவிட்டன. ஆனால் இதனுடைய காலில்

0: உள்குத்தி இருந்ததாலும் ஓட முடியாமலும் அவசரத்தில் மற்ற யானைகளுடன் போக முடியாமலும் இதனுள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று கிராமவாசிகள் பேசிக் கொண்டனர். இதை கூட்டிக் கொண்டு போவதற்கு மீண்டும் யானை கூட்டம் வரலாம், மிகுந்த கோபத்துடன் இருக்கும், அதனால் அவைகள் கிராமத்தை சின்னாபின்னமாக்கலாம், எவ்வளவு சீக்கிரமாக இதை காட்டிற்குள் விட்டுவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக இதை விட்டுவிட வேண்டும், இதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறினார்கள். ஜர்னா இப்பொழுது படி.
1: மாஸ்டர் ஜி, அப் சர்பஞ்ச் காக்கா கோ போலியே நா கி வே இஸ் ஹாத்தி கே

0: வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறினார்கள். ஜர்னா, இப்பொழுது படி.
1: மாஸ்டர்ஜி, அப் சர்பஞ்ச் காக்கா கோ போலியே நா கி வே இஸ் ஹாத்தி கே பச்சே கோ அபி யஹி ரஹனே தே.
0: ஆசிரியரே, நீங்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் யானைக்குட்டி இங்கேயே தங்கட்டும் என்று சொல்லுங்கள் என்றான் கோபு.
1: இஸ்கே பேர் மே காவ் ஹே ஔர் யஹ சல் பி நஹி பா ரஹா ஹே.
0: இதனுடைய காலில் காயம் இருக்கிறது, மேலும் இதனால் நடக்க கூட முடியவில்லை.
1: கோய் ஔர் குச் போலே உஸ்கே பஹலே ஹி கோபு போல் படா.
0: யாரும் எதுவும் சொல்வதற்கு முன்பே கோபு இவ்வாறாக பேசினான்.
1: இஸ்ஸே தோ ஜங்லி ஜாங்வர் மா டாலெங்கே.
0: இதை காட்டு மிருகங்கள் கொன்று போட்டுவிடும்.
1: மாஸ்டர் ஜி நே ஹாத்தி கா பாவ் தேகா ஃபிர் போலே சர்பஞ்ச் ஜி கோபு ठीक कह रहा है.
0: ஆசிரியரும் யானையினுடைய காலை பார்த்துவிட்டு பிறகு பஞ்சாயத்து தலைவரிடமும் கோபு சரியாகத்தானே சொல்லிக் கொண்டு இருக்கிறான் என்றார்.
1: அபி இஸ் ஹாத்தி கே பச்சே கோ ஜங்கல் மே சோட்னா ठीक नहीं होगा.
0: இப்பொழுது இந்த யானை குட்டியை காட்டிற்குள் விடுவது சரியானதாக தெரியவில்லை.
1: கம் சே கம் ஆஜ் தோ இசே யஹா ரஹனே தீஜியே.
0: குறைந்தபட்சமாக இன்று மட்டும் இதை இங்கேயே தங்க விடுங்கள்.
1: அப் ஆப் கே ரஹே மாஸ்டர் ஜி தோ மே ஆப்கி பாத் மான் லேதா ஹூம்.
0: நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதால் நான் உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொள்கிறேன்.
1: லேக்கின் அகர் பீச்சே சே ஹாத்தியோ கா ஜுண்ட் ஆ கயா தோ படி முசிபத் ஹோ ஜாயேகி.
0: ஆனால் ஒருவேளை பின்னாலிருந்து யானையினுடைய கூட்டம் வந்தது என்றால் பிறகு மிகவும் கஷ்டமாகி விடக்கூடும்.
1: இத்னாகாகர் சர்பஞ்ச் ஜி வ அன்ய காவ் வாலே வாபஸ் சலே கயே.
0: இதை சொல்லிவிட்டு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பிற கிராமத்து மக்கள் திரும்பி சென்று விட்டனர்.
1: கோபு கி குஷி கா கோய் டிகானா நஹி தா.
0: கோபு அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை.
1: வஹ ஹாத்தி கோ பியார் சே சஹலாதே ஹுவே போலா.
0: அவன் யானையை அன்புடன் மெல்ல வருடி கொண்டே கூறினான். சஹலானா, மெல்ல வருடுதல்.
1: சலோ கம் சே கம் ஆஜ் கா தோ சங்கட் டலா.
0: சரி விடு, குறைந்தபட்சம் இன்றுடைய கஷ்டத்தை தள்ளி போட்டு விட்டோம்.
1: கோபு கே அன்ய மித்ரவி அப் தக் வஹா ஆ கயே தே.
0: கோபுவினுடைய மற்ற நண்பர்களும் இதற்குள்ளாக அங்கே வந்து விட்டார்கள்.
1: கோய் ஹாத்தி கே லியே பர்கத் கே பத்தே தோட்லாயா.
0: ஒருத்தன் யானைக்காக ஆலமரத்தினுடைய இலையை பறித்து கொண்டு வந்தான். பர்கத் கே பத்தே, ஆலமர இலை.
1: கோய் பால்டி மே பானி பர்லாயா.
0: ஒருத்தன் பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்தான்.
1: மன்கு அப்ன கேலே கே பாக் சே கேலே கா ஏக் படா ச கௌத் உட்டாலாயா.
0: மனக்கு தன்னுடைய வாழைத் தோட்டத்திலிருந்து ஓர் பெரிய வாழைத்தாரை எடுத்து கொண்டு வந்தான். கேலே கே பாக், வாழைத் தோட்டம்.
1: ஜகன் சலோ பேட் கே சாரோ ஓர் ஏக் கை கோத் தேதே ஹே.
0: ஜகன் வா, மரத்தை சுற்றி நாலாபுரமும் ஓர் அகழியை தோண்டுவோம்.
1: ஜிஸ்ஸே ராத் மே கோய் ஜங்லி ஜான்வர் யஹா நா ஆ சகே, கோபு போலா.
0: அப்பொழுதுதான் இரவில் எந்த ஒரு காட்டு விலங்காலும் இங்கே வர முடியாது என்று கோபு கூறினான்.
1: சப்னே மில்கர் தோடி தேர் மே பெட்கே சாரோ ஆர் ஏக் கை கோத்தி.
0: அனைவரும் சேர்ந்து சிறிது நேரத்திற்குள் மரத்தினுடைய நாலா பக்கமும் ஓர் அகழியை தோண்டினர். காயி, அகழி.
1: கேவல் சோட்டா சா ரஸ்தா பச்சாலியா ஆனே ஜானே கேலியே.
0: சின்னஞ்சிறிய பாதை மட்டும் வருவதற்கும் போவதற்கும் இருந்தது.
1: சாரா தின் சப் லோக் ஹாத்தி கே பாஸ் ஜுட்டே ரஹே.
0: அனைவரும் அந்த நாள் முழுவதும் யானையுடனேயே செலவழித்து கொண்டிருந்தனர்.
1: ஜப் ஷாம் ஹோனே லகி தோ சப் வாபஸ் சலே கயே.
0: மாலை பொழுது வந்ததும் அனைவரும் திரும்பி போனார்கள்.
1: கேவல் கோபு ஔர் ஜகன் வஹா ரஹ கயே.
0: கோபுவும் ஜெகனும் மட்டுமே அங்கே தங்கி விட்டார்கள்.
1: அப் தக் ஹாத்தி கா பேர் காஃபி ठीक हो गया था.
0: இதற்குள்ளாக யானையினுடைய கால் போதுமான அளவுக்கு ஆறி போய் இருந்தது.
1: ஔர் வஹ சாரோ பேரோ பர் கடே ஹோனே கி கோஷிஷ் கர் ரஹா தா.
0: அது நான்கு கால்களுடன் நிற்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. கோஷிஷ், முயற்சி.
1: ஜப் அந்தேரா கஹரா ஹோனே லகா தோ ஜகன் போலா.
0: இருள் சூழ ஆரம்பித்ததும் ஜஹன் கூறினான். அந்தேரா, இருள். அந்தேரா, எதிர்ச்சொல், பிரகாஷ்.
1: சல் கோபு அப் கர் சலே.
0: வா கோபு, இப்பொழுது வீட்டிற்கு செல்லலாம்.
1: நஹி மே கர் நஹி ஜாவுங்கா.
0: இல்லை, நான் வீட்டிற்கு போகவில்லை.
1: ராத் மே அப்னே இஸ் தோஸ்த் கே பாஸ் ஹி ரஹுங்கா.
0: இரவில் தன்னுடைய இந்த நண்பனுடன் தான் தங்குவேன்.
1: கோபு ஹாத்தி கோ சஹலாதே ஹுவே போலா.
0: கோபு யானையை தடவி கொடுத்து கொண்டே கூறினான்.
1: அகர் தூ யஹா ரஹேகா தோ மே பி தேரே சாத் ரஹுங்கா. ஜகன் நே கஹா.
0: ஒருவேளை நீ இங்கே தங்குவதானால் நானும் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஜெகன் சொன்னான்.
1: தபி கோபு கி மா வஹா ஆ கயி.
0: அதற்குள்ளாக கோபுவினுடைய அம்மா அங்கே வந்து விட்டார்கள். மா, ஆண்பால், பிதா.
1: वह गोपू के लिए खाना और लालटन लाई थी।
0: अवल गोपू वीर

0: அவனுக்காக உணவும் லாந்தல் விளக்கையும் எடுத்துக்கொண்டு வந்தாள்.
1: உன்னொன்னு படி கோஷிஷ் கி கி கோபு கர் சலே.
0: கோபுவை வீட்டிற்கு போக வைக்க அவள் அதிக முயற்சி செய்தாள்.
1: லேக்கின் உஸ்கி தோ ஏக் ஹி ஜித்தி மேரா ஹாத்தி அகேலா ரஹ ஜாயேகா.
0: நான் தனியாக யானையுடன் தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தான்.
1: மேன் உஸ்கே பாஸ் ஹி ரஹுங்கா.
0: நான் அதன் கூடவே தான் இருப்பேன் என்றான்.
1: தோடி தேர் மே வஹ காவ் சலி கை.
0: சிறிது நேரத்திற்கெல்லாம் அவள் கிராமத்திற்கு சென்று விட்டாள்.
1: அப் ஃபிர் கோபு ஜகன் ஒர் ஹாத்தி கா பச்சா தீன் லோக் வஹ ரஹ கே.
0: இப்பொழுது மறுபடியும் கோபு ஜகன் யானைக்குட்டி மூன்று பேரும் அங்கேயே தங்கிவிட்டனர்.
1: கோபு நே घास पूस और सूखी लकड़ियां बटोर कर खाई के बाहर आग जला दी.
0: கோபு புல் வைக்கோல் காய்ந்த சுள்ளிகளை சேகரித்து அகழிக்கு வெளியே நெருப்பை வைத்தான். घास पूस புல் வைக்கோல் லக்கடி பண்மை லக்கடியா.
1: फिर हाथी के पास आकर दोनों बैठ गए.
0: பிறகு யானைக்கு அருகில் வந்து இருவரும் அமர்ந்தனர்.
1: धीरे धीरे काफी रात बीत गई.
0: கொஞ்சம் கொஞ்சமாக இரவு கழிந்து கொண்டிருந்தது.
1: अब हाथी चारों पैर पर खड़ा होने लगा था.
0: இப்பொழுது யானையால் தன் நான்கு கால்களாலும் நிற்க முடிந்தது.
1: கோபு हाथी के ऊपर प्यार से हाथ फेरते हुए बोला.
0: கோபு யானைக்கு மேலே மிகவும் அன்புடன் கையை தடவி கொண்டே கூறினான்.
1: हाथी भाई कल तो तुम ठीक होकर चले जाओगे.
0: யானை யானை நாளைக்கு நீங்கள் குணமாகி போய் விடுவீர்களா?
1: பத்தா நஹீ தும் முஜே யாத் ரக்கோகே கி நஹீ.
0: நீ என்னை ஞாபகத்தில் வைத்திருப்பாயா என்பதும் தெரியாது. யாது கருணா ஞாபகம் வைத்தல்.
1: லேக்கின் முஜே துமாரி பஹுத் யாத் ஆயேகி.
0: ஆனால் எனக்கு உன்னுடைய நினைவு அதிகமாக வரும்.
1: ஹாத்தி நே உஸ்கே கந்தே பர் அப்னி சூன் ரக்தி.
0: யானை அவனுடைய தோள்பட்டையின் மீது தன்னுடைய தும்பிக்கையை வைத்தது.
1: தபி அச்சானக் ஜங்கல் கி தரஃப் தம் தம் கா ஷோர் ஏவம் ஹாத்தியோ கி சிங்காரனே கி அவாஜ் ஆயி.
0: அப்பொழுது திடீரென்று காட்டின் பக்கமாக காலடி ஓசையும் யானைகளுடைய பிளிரும் சத்தமும் வந்தது.
1: ஜகன் கி நீந்த் குல் கை.
0: ஜகனின் தூக்கம் கலைந்து விட்டது. நீந்த் தூக்கம்.
1: வஹ ஹாத்தி ஆகே கேத்தே ஹுவே காவ் கி தரஃப் தோட் படா.
0: அந்த யானைகள் வந்துவிட்டன யானைகள் வந்துவிட்டன என்று கூறிக்கொண்டே கிராமத்தை நோக்கி ஜெகன் ஓடத் தொடங்கினான். தௌடுனா ஓடுதல்.
1: கோபு பி ஜல்தி சே காயே மே கூத் கயா.
0: கோபுவும் வேகமாக அகழிக்குள் குதித்து விட்டான். கூதுனா குதித்தல்.
1: ஹாத்தி கா பச்சா பி சூந்த் உட்டாகர் சிங்காரனே லகா.
0: யானை குட்டியும் தும்பிக்கையை தூக்கி பிளிரத் தொடங்கியது.
1: थोड़ी देर में हाथियों का झुंड जंगल के किनारे पर आकर खड़ा हो गया.
0: சிலமணி நேரத்திற்குள் யானை கூட்டமும் காட்டினுடைய எல்லைக்குள் வந்து நின்று விட்டன.
1: கோபு ஆக்கே பாட இஹ திருஷ்ய தேக்தா ரஹா.
0: கோபு கண்களை விரித்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தல்.
1: வஹ ஜல்தி சே காய் கே பஹார் ஆயா.
0: அவன் வேகமாக அகழியிலிருந்து வெளியே வந்தான்.
1: ஜிஸ் ரஸ்ஸே சே ஹாத்தி பந்தா தா உசே கோல் தியா ஔர் உஸ்கி சூண்ட் பக்கட்கர் உசே சோட்டே சே ரஸ்தே கே பாஸ் லே ஆயா.
0: எந்த கயிற்றினால் அதை கட்டி வைத்திருந்தானோ அதை அவிழ்த்து விட்டான். மேலும் அதனுடைய தும்பிக்கையை பிடித்து கொண்டு அந்த சின்ன பாதைக்கு பக்கத்தில் கொண்டு வந்தான். கோல்னா அவிழ்த்தல், ரஸ்ஸி கயிறு, கோல்னா எதிர்ச்சொல் பந்த்கர்னா.
1: रस्ते पर चलता हुआ हाथी खाई के बाहर चला गया.
0: அந்த வழியிலேயே நடந்து வந்த யானை அகழிக்கு வெளிப்புறமாக சென்று விட்டது.
1: फिर अचानक वह रुक गया.
0: பிறகு திடீரென்று அது நின்று விட்டது.
1: फिर घूमकर गोपू को देखने लगा.
0: பிறகு சுற்றி திரும்பி கோபுவை பார்த்தது.
1: கோபு दौड़कर उसके पास पहुंच गया और उसको प्यार से थपथपाया.
0: கோபு அதற்கு பக்கத்தில் ஓடி சென்று அதை அன்புடன் வருடி கொடுத்தான். பியார் அன்பு.
1: ஹாத்தி நே அப்னே சூண்ட் உட்டாகர் உசே தேகா ஃபிர் சல்தா ஹுவா அப்னே ஜுன் மே ஜாகர் கடா ஹோ கயா.
0: யானை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி அவனை பார்த்துவிட்டு பிறகு தன்னுடைய கூட்டத்திற்குள் நடந்து சென்று நின்று கொண்டது. சூண்ட் தும்பிக்கை.
1: एक बार फिर उसने सूंड उठाकर जैसे गोपू से विदा ली.
0: மீண்டும் ஒரு முறை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி கோபுவிடமிருந்து விடை பெற்று கொண்டது. விதாலி விடைபெறுதல்.
1: फिर हाथियों ने उसे चारों ओर से घेर लिया.
0: அதனுடைய நாலாபுரமும் மற்ற யானைகள் அதை சூழ்ந்து கொண்டன. கேர்னா சூழ்ந்து கொள்ளுதல்.
1: और जंगल की तरफ चल दिए.
0: காட்டை நோக்கி நகர்ந்தன.
1: கோபு उधर देखता रहा.
0: கோபு அங்கேயே பார்த்து கொண்டிருந்தான்.
1: उसकी आंखों में आंसू थे.
0: அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. சரி ஜெர்னா, இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.

ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் எஸ் சித்ரா அவர்கள். மாணவர் ஜரானா ஷா. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கோனாவில் பதிவான மழையின் அளவு 2 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்பை விட அதிகமாய் காணப்பட்டது. சென்னை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 17-19 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 16-ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். 16-ஆம் தேதி வரை இதே வானிலை நிலவக்கூடும். 17-ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இன்று தொடங்கி இம்மாதம் 16-ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். 17-ஆம் தேதி அன்று இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 17-ஆம் தேதி வரை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

இருப்பதை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பதே கற்றவர்கள் தொகுத்து கூறிய அறச் செயல்களிலெல்லாம் தலைமையானது. குறள் எண் 322 அதிகாரம் கொள்ள

இருப்பதை பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பதே கற்றவர்கள் தொகுத்து கூறிய அறச் செயல்களிலெல்லாம் தலைமையானது. குறள் எண் 322, அதிகாரம் கொல்லாமை.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, ஒரு பட பாடல்கள் 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள் ராணிப்பேட், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி, 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசைப்பேருரை, 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிழக்கிழச்சில். அடுத்ததாக மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல் நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மைவார திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புணர்வு, இரத்ததான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை

0: மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும், மாணவர் சேர்க்கை வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். காரியாபட்டி வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் நடைபெறவுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் மக்களை தேடி சென்று குறைகளை கேட்டறியவும் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மற்றும் வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்திற்கே சென்று ஆய்வு செய்திட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டமானது பதினைஞ்சு ஏழு 2026 அன்று காலை 9 மணி முதல் மறுநாள் 16/7 2026 அன்று காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. மேலும் 15/7/2026 அன்று காலை 9 மணி முதல் மாலை 4:30 வரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான அனைத்து மாவட்ட நிலை அலுவலர்களும் கள ஆய்வில் ஈடுபட்டு காரியாபட்டி வட்டத்தில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மற்றும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை ஆய்வு செய்ய உள்ளார். அதன் ஒரு பகுதியாக 15/7/2026 அன்று மாலை 3 மணி முதல் 6 மணி வரை காரியாபட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வைத்து மக்களை சந்தித்து குறைகளை கேட்பதும் மாலை 6 மணி முதல் மாவட்ட அளவிலான முதல்நிலை அலுவலருடன் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்து இரவில் தங்கி பணியாற்றவும் உள்ளனர். மேலும் அன்றைய தினம் நடைபெறும் முகாமில் பொது மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. எனவே காரியாபட்டி வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது பகுதியில் உள்ள குறைகளை மாவட்ட ஆட்சி அவர்களிடம் நேரில் தெரிவித்து அரசின் திட்டங்கள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திடவா

கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றொரு செய்தி, மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 17/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுகள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கு ஏற்ப தனியார் துறை நிறுவனங்களின் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான இணையதள முகவரி www.tnprivatejobs.tngov.in என்ற, மீண்டும் ஒருமுறை www.tnprivatejobs.tngov.in என்ற இணையதளத்தில் பதவியேற்றம் செய்து இதில் பங்கேற்கலாம். இதுவரை கேட்டீர்கள்

0: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: திரை இசையில் அடுத்த பாடலாக ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ கெட்ஸில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1290 கிலோஹெர்ட்ஸில் மாவட்ட செய்திகள், ராணிபேட் செய்திகள் சென்னி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னி அஞ்சலாக கேட்கலாம்.

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை இல்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆகியோர் பங்கேற்று போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டிஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ₹17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் சமையலறை கழிவறை உள்ளிட்ட

உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தக

வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது, மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ₹17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் சமையலறை கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தக

அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயின் உடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது.
தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின்

0: அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களில் முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி

0: தொழில்நுட்பங்கள் குறித்து
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: ஸோ விதையை உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் நாங்களே உற்பத்தி பண்ணுறோம்.
0: நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க, அதுக்கான சான்றளிப்பும் உங்கள்கிட்ட இருக்கு.
2: நாங்கள் உண்மை நிலை விதையை நாங்கள் கொடுத்துட்றோம்.
0: மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படி?
2: நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி 840 கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில காய்கறியை வெங்காயம் வெள்ளைப்பூடு சிலர் சாப்பிட மாட்டாங்க, சிலர் வந்து மட்டன் சாப்பிடும், வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருளாக வந்து முருங்கை இருக்குது. அப்போது நான் வெஜிடேரியனில் புரோட்டீனுக்காக சாப்பிட்றோம். முருங்கையில் 28% புரோட்டீன் இருக்குது. நீங்கள் மற்ற பொருட்கள் விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளம்பரம் பண்ணால் அதனால் 10% 13% தான் புரோட்டீன் இருக்குது, ஆனால் முருங்கையில் 28% புரோட்டீன் இருக்குது. அதனால தான் முருங்கையை தின்றவன் வெறுங்கையோடு போவான். வெறுங்கையென்னா வித்தவுட் சப்போர்ட். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் கால்சியம் உடலை வளர்த்து அதில் இருக்க இரும்பு சத்து கால்சியம் எல்லாம் உங்கள் உடம்புக்கு பலமாகி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த காலத்தில் முருங்கையை சாப்பிடணும்னு தேடி அந்த பெரியவங்க வயசானவங்கள்லாம் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடணும்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை. அப்படி இல்லை, நீங்கள் வீட்டுக்கிட்டருந்து போகிறப்ப இன்றைக்கி முருங்கை வாங்கணும்னு போகிறதில்ல, அங்கே இருந்தால் டக்குன்னு வாங்குறோம். முருங்கை கீரையை பொறுத்தளவுக்கு அப்படி தானே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் நீரிழிவு, இன்றைக்கி முருங்கை பவுடர் சாப்பிட்டா நீரிழிவு நோய் உடனே போயிடுது. இது நான் சொல்லலை, அமெரிக்கா பல்கலைக்கழகம், தென்கொரிய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ ரீதியான ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காலையில் எந்திரித்தவுடன் 5 கிராம் பவுடர் தண்ணியில் போட்டு அப்படியே வார்ம் வாட்டரில் குடிச்சிட வேண்டியது நைட்டு. இது நான் சமீபத்தில் ஆஸ்திரேலியா போன மாதம் போந்தப்போ அங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு 100 கிராம் கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே என்னாச்சுன்னா அவங்களுக்கு 3வது நாள் கேட்டேன், சார் எனக்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் வந்து எனக்கு உடனடியாக அதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட், அது சுகருக்கு நான் சொல்கிறேன்னு இருக்கார். அந்த அளவுக்கு அது எஃபெக்ட் இருக்கிறதுனால பவுடர் பண்ணி கொடுக்குறோம், பண்ணலாம் விவசாயிகள். ஏன்னா நான் விவசாயிகளுக்கு சொல்கிறேன், நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், விவசாயிகள் பண்ணி விற்பனை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை மாத்திரை வடிவில் இப்போ என்னால் கலக்கிட்டு வச்சுட்டு அந்த வாடை வருது சார், பச்சை வாடை வருது அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஆராய்ச்சியில் இப்போ வேறு அந்த வாடையை தவிர்க்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நேற்று கூட எங்கள் பண்ணைக்கு கனடாவிலேருந்து வந்திருந்தாங்க அக்ரிமெண்ட் போடுறதுக்கு, எங்கள்கிட்ட பவுடர் வாங்குறதுக்கு. ஸோ அவர் வந்து அந்த வாடையை மாற்றுறதுக்கு சில
0: டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துருக்காரு,
2: சஜஷன் சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே சித்த இதில் இருந்தவங்க. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், பெரிய உணவு டாலரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது, இன்டாலரபுளாக இல்லை. இப்போ இந்த வேப்ப சாறு குடிச்சிங்கன்னா முடியாமல் ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்குலாம் இது இல்லை. அதனால் பவுடராக மாத்திரையாக சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் மாத்திரையாக தாராளமாக காலையில் 2 மாத்திரை நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்லாம், கேப்சூலாக சாப்பிட்றோம். இது இல்லாமல் உணவு பொருளாக, ஏன்னா மருந்தையே உணவாக கொடுத்தா நல்லது அப்படின்ட்டு, ஏன்னா இதெல்லாம் நான் காலையிலேருந்து சாப்பிட முடியல சார்னா இட்லி தோசை சாப்பிட்றப்ப அந்த பொடி வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் முருங்கை பொடியை கலந்து நாங்கள் முருங்கை இட்லி சட்னி பொடி அது மாதிரி கொடுக்குறோம், இட்லி பொடின்னு கொடுக்குறோம். அதுவும் இல்லை சாத பொடியிலையும் கொடுக்குறோம். இது இல்லாமல் ரசம், முருங்கை ரசப்பொடி அந்த மாதிரி உணவு வகைகளாகவே ஜூஸு இந்த மாதிரி இது பண்ணுறோம். முருங்கை இலை தொக்கு நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது, அப்படியே எடுத்து போட்டு எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு பொடி மாதிரி, பொடிக்கு பதிலாக தொக்கு அது வாங்கி சாப்பிட்றப்ப அதில் இலையிலேருந்து நேரடியாக தரப்போது அதிகமான சத்துக்கள் கிடைக்குதுங்க.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமாரி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இன்று கீரை வகைகளை பற்றியும் கீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம். நம் நாட்டில் எளிதாக கிடைக்கும் கீரைகள் ஒவ்வொன்றும்

என்றும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்களும் நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணமும் உள்ளவை. நம் இடத்தில் கீரைகள் பல வகை உள்ளன. ஆனால் நாம் கீரைகளை பயன்படுத்துவது மிகவும் குறைவு. நம் உணவில் கீரையின் பங்கு மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா நம்ம வந்து கீரையோட ஊட்டச்சத்துக்கள், அதில் உள்ள முக்கியத்துவம், அது நம்ம உடலுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதில்லை. அதனால் நம்மளோட உணவில் கீரையின் பங்கு மிகவும், அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டால் நமது உணவில் கீரையின் பங்கு வந்து அதிகமாக இடம்பெற செய்ய வேண்டும். நம் ஊரில் நிறைய கீரை வகைகள் உள்ளன. ஆனால் எல்லா கீரை வகைகளையும் நாம் வந்து தினமும் எடுத்துக்கொள்வதில்லை. முக்கியமாக நாம் எல்லா கீரைகளும் அன்றே சமைத்து சாப்பிடும்படியாக உள்ளன. அதில் சில கீரைகள் வந்து நம்ம பதப்படுத்தி வைத்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு சொன்ன இந்த முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட இலைகள் வந்து நல்லா கடினமாக இருக்கனால நம்ம வந்து அதை மதிப்பு கூட்டல் செய்து நம்ம வந்து தேவைப்படும் பொழுது எடுத்து சாப்பிட்லாம். ஏன் கீரையை வந்து நம்ம கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி இப்போ பெண்கள் வந்து அவ்வளவா வந்து கீரையை விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அவங்களுக்கு வந்து டெய்லி நம்ம கீரையை வந்து உருவுறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கு வந்து நேரம் வந்து நிறைய எடுத்துக்குது, சீக்கிரமாக நம்ம சமையல் செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதில் இந்த கீரைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கோ பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. இதனால் பெண்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம கீரையை வந்து பயன்படுத்த விரும்ப மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வந்து அறியாமை. ஏன்னா இது எளிதில் கிடைக்குது, எல்லார் வீட்லேயும் வந்து நம்மளுக்கு முருங்கைக்கீரை இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துறது வந்து குறைவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பறிக்கணும், அதை உருவணும், அதை வந்து பொரியல் ஒரே மாதிரி செய்கிறாங்க. குழந்தைகளும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து விரும்புறதில்லை கீரை வகை. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்குது, அப்புறம் மிளகா உரப்பாக இருக்குது அப்படின்னு குழந்தைகளும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளும் சாப்பிட மாட்டேங்குது, அதனால நாங்கள் வந்து இதை பயன்படுத்துவது குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து முக்கியமாக இது பெண்களுக்கு தேவையான அன்றாடம் தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இந்த முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய மரம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா நிறைய கீரை வகைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆனால் நிறைய கீரைகளை வந்து நம்ம பதப்படுத்தி வைக்க முடியாது, அன்றே சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் இந்த முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை போன்ற இலை தடிமமான கீரை வகையை நம்ம வந்து மதிப்பு கூட்டல் செய்யலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பற்றி சொல்லணும்னா இது ஒரு அதிசய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிராக்கிள் ட்ரீ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து முருங்கை மரத்தில் வந்து எல்லா பாகமுமே நம்மளுக்கு உண்ணக்கூடிய மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக தான் இருக்குது. பூவு, முருங்கை பூ வந்து நம்ம வதக்கி நல்லா சாப்பிடலாம், உடலுக்கு வலுவை கொடுக்கும். அது மாதிரி இலை, அது மாதிரி வந்து தோல் பட்டை, முருங்கை இலை தோல் பட்டை, முருங்கை விதை, முருங்கை எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பாகமுமே முருங்கையில் வந்து நம்மளுக்கு கொடுக்கறனால இது ஒரு அதிசய மரம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இலை அடர்த்தியாக இருக்கனால இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக பெண்களுக்கு அன்றாடம் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதனால் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை எப்படியெல்லாம் நம்ம பதப்படுத்தி வைத்து நம்ம எதிர்காலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், நேரம் இல்லை அப்படின்னா இதை நம்ம பதப்படுத்தி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து முருங்கைக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள், ஏன்னா நம்ம எல்லா கீரையிலையுமே ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை கொடுக்குது. அதில் இந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா 9.4 கிராம் ஆஃப் புரதம் இருக்குது. புரதங்கிறது ஒரு ஊட்டச்சத்து. இது புரதம் வந்து நம்மளுக்கு அன்றாடம் தேவையான ஒன்று. புரதம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பில் உடல் வளர்ச்சியை கொடுக்குது. மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு புரதம் மிக அவசியமாக இருக்குது. அது வந்து எதில் நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளில் நிறைய இருக்குது, மாமிச வகைகளில் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி புரதம் வந்து இந்த கீரையிலையும் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அன்றாடம் தேவையான ஒரு சிறிய கிராம் வந்து நம்மளுக்கு புரதம் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 185 மில்லி கிராம் வந்து சுண்ணாம்பு கிடைக்குது. இப்போ சுண்ணாம்பு சத்துன்னு சொல்கிறோம், இதுவும் நம்ம உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒரு சத்து. அதுவும் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து மிக மிக அவசியமாக போகுது. என்னான்னு கேட்டிங்கன்னா சுண்ணாம்பு சத்து நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்புக்கும் பற்களுக்கும் இது வந்து அவசியமான தேவையாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு வர்ற ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோயில் இந்த சுண்ணாம்பு

சத்து பற்றாக்குறை தான் ரொம்ப இருக்கு. என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையானால் எலும்பு தேஞ்சு போதுன்னு சொல்றாங்க. ரொம்ப மூட்டு வலி இல்லை, நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி, கால் வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வந்து அதிகமாகிக்கிட்டே வருது பெண்கள்கிட்ட. இப்ப வந்து இதுக்கு வயதே இல்லாம இப்ப 35 வயது பெண்களும் கூட வந்து கால் வலி மூட்டு வலின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளரில்லம் பெண்கள், அடாலசன்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மூட்டு வலின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினால தான். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க, அதுல சுண்ணாம்பு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த சுண்ணாம்பு சத்து நிறைய கிடைச்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல நிறைய சிறுதானியம் அந்த காலத்துல சேர்த்தாங்க. அந்த சிறுதானியத்துல பாத்தீங்கன்னா கேழ்வரகுன்னு ஒரு சிறுதானியம் இருக்கு, கேப்பன்னு லோக்கல்ல சொல்லுவாங்க. அந்த கேழ்வரகுல பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு, பால்ல இருக்க மாதிரி நம்மளுக்கு கேழ்வரகுலையும் இருக்கு. அப்ப வந்து அந்த காலத்துல சிறுதானியத்துல கேழ்வரகு அன்றாடம் சாப்பிட்டாங்க, அதனால அவங்களுக்கு எளிதா வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டாங்க, எளிதா வந்து அவங்களுக்கு இந்த சுண்ணாம்பு சத்து உடம்புல கிடைச்சு அந்த முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி எலும்பு பிரச்சனைகள் வந்து ரொம்பவே குறைவா இருந்தது, அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம காசு போட்டு நம்ம ஊட்டச்சத்து வாங்குறது, ஏன்னா கிராமத்துல அதிகமா அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்காது. அப்ப வந்து நம்ம காசு போட்டு நம்ம வாங்கி நம்ம இந்த சுண்ணாம்பு சத்து சேர்க்கறத விட இந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு முருங்கை மரம் வச்சோம்னா இது வந்து எளிதில் கிடைக்கக்கூடியது. வருடம் முழுவதும் இந்த முருங்கை வந்து நம்மளுக்கு காய்க்கக்கூடியது. முருங்கைக்காய், முருங்கை இலை எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த முருங்கை இலையை சாப்பிடும்போது நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்து வந்து நம்மளுக்கு உடல்ல கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து. இரும்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து. இது இரும்பு சத்து பற்றாக்குறை வந்தா என்ன ஆகும்னா ரத்த சோகை. எல்லாருமே சொல்லுவாங்க 13 கிராம் வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் இருக்கணும், அதுல கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம ரத்த சோகைன்னு சொல்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை வந்தா ரத்த சோகை வரும். ரத்த சோகை வந்தா வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வேலை திறன் வந்து குறையும், நிறைய வேலை செய்ய முடியாது, மூச்சு வாங்கும், சும்மா வந்து படுத்துக்கணும்னு தோணும், ஒர்க் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாத்திரைய வந்து நம்ம இரும்பு சத்து மாத்திரையா உட்கொள்றோம், அதுக்கு பதிலா வந்து நம்ம இயற்கையிலேயே எளிதா கிடைக்கக்கூடிய பணம் செலவழிக்காத இந்த நம்ம இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு 4 மில்லிகிராம் வந்து அதுல இரும்பு சத்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ரத்தத்தில் உள்ள வெள்ளையணுக்கள் வந்து நல்லா வந்து இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம். அது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தேவையான சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உயிர் சத்து சி, அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உண்டு பண்ணும். அப்ப நம்ம ஆரோக்கியமா நம்ம வாழ்றதுக்கு இந்த வைட்டமின் சி உள்ள முருங்கைக்கீரை தினமும் நம் உணவில் அவசியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரையில பீட்டோ கரோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. எல்லாருக்குமே வந்து கண் பார்வை பற்றாக்குறை வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா மாலை கண் நோயிலிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான ஒரு சத்து வந்து இந்த பீட்டா கரோட்டின் வந்து நம்ம முருங்கைக்கீரையில இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஒரு 100 கிராம் கீரையில இந்த அளவான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு மிகவும் அன்றாடம் தேவையான ஊட்டச்சத்துக்களா இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கல அப்படின்னா நாள்தோறும் நம்ம இதை எடுத்துக்காமையே போனோம்னா குறிப்பிட்ட காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த பற்றாக்குறை நோய்கள் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் புரதம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது, அடுத்து வந்து ரத்தம் ஊறுறதுக்கான இரும்பு சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான உயிர் சத்து சி இருக்குது, கண் பார்வைக்கு தேவையான பீட்டா கரோட்டின் இருக்குது, மற்றும் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் ஒரு பெரிய அளவில் சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த மலச்சிக்கலுக்கு வந்து இந்த கீரையில் வந்து நார்ச்சத்து மிகவும் அவசியம். அந்த நார்ச்சத்து இருக்கனால நம்ம இந்த மலச்சிக்கலையும் வந்து தடுக்கலாம். அடுத்து வந்து இதுல தேவையான அமினோ அமிலங்கள் உள்ளது, அப்புறம் இரத்த சொகை வராமல் தடுக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நம்மளுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வளர்த்து நம்ம வந்து அன்றாடம் இல்லாட்டியும் வாரத்தில் 3 தடவையாவது நம்ம இந்த கீரையை பயன்படுத்த வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராமத்திலேயே கேட்டோம்னா ஒரு கீரையின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீரையை வந்து நாங்கள் அவ்வளவா எடுத்துக்கிறது இல்லை. எப்பெல்லாம் கீரையை எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் காய்கறி விலை அதிகமாக இருக்கோ, வீட்டில் காய்கறி இல்லையா கீரையை பறிங்க, இல்லை பணம் கம்மியாக இருக்கா கீரையை பறிங்க, அப்போ தான் வந்து கீரையை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அளவு மிக மிக

0: குறைவு. எளிதாக கிடைக்கக்கூடிய பணம் செலவழிக்காமல் கிடைக்கக்கூடிய இந்த கீரைகளோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து 50 கிராம் கூட வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை, குறைவாக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட உணவில் நம்ம வந்து 300 கிராம் வந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை சாப்பிடணும். நம்மளுக்கு அப்படி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பரிந்துரை இப்போ வந்து மினிமம் வந்து குறைந்த அளவு 500 கிராமாவது நம்மளுக்கு வந்து பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நோய்கள் நம்மளுக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம இந்த உணவு மூலமாக தான், மாத்திரை இல்லை, உணவே மருந்து, மருந்து மாதிரி நம்ம உணவு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 கிராம் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காய்கறிகள் பழங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை, கீரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் அன்றாடம் எடுத்துக்க சொல்கிறாங்க. கீரையை வந்து குழம்பு மாதிரி கூட நம்ம செய்யலாம். கீரையை வந்து பாசிப்பருப்போடு சேர்ந்து நம்ம கடைஞ்சு வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து அதோட சுவை கூடும். என்னென்னா நம்மளுக்கு வந்து அது அந்த கசப்புத்தன்மை இருக்கனால தான் நிறைய பேருக்கு கீரை பிடிக்க மாட்டேங்குது. அதனால அதோட சேர்த்து நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது, குழம்பு இதுதான் பெரிய இது பேசுகிறாங்க. நம்ம வந்து இதை ஒரு நாள் வந்து நம்ம கீரையை பாசைப்பருப்போட வந்து நம்ம ஒரு தக்காளியும் சேர்த்து பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து கடைஞ்சு சாப்பிடும்போது செரிமானமும் நம்மளுக்கு ஈஸியாக சேமிச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்து இரவு சாப்பிடலாமா கூடாதா, கீரை வந்து நம்மளுக்கு வயிற்றால போகுது, எங்களுக்கு டயரியா இரவில் சாப்பிட்டா, நிறைய பேர் வந்து இப்படிக்கு வந்து சந்தேகத்திலேயே வந்து கீரையை ஒதுக்குறாங்க. ஆனால் வந்து நம்ம இரவு வந்து சில பேருக்கு வந்து செமிக்காமல் போகிறனால அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அதை அந்த மாதிரி அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதனால நம்ம கூடுமான வரையும் மதிய உணவில் வந்து நம்ம 100 கிராம் கீரை வகைகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். 100 கிராம் வந்து பழங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து பழமும் எடுத்துக்கணும். காய்கறிகள் அதிகமாக இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 1/4 தான் வந்து இப்போ அரிசி சாதமும் மீதி 1/4 வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் கீரைகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொரியல் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னென்னா அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நறுக்கி அந்த சாம்பாரில் போடுற அந்த அதை தான் வந்து காயாகவும் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கீரையை வந்து நம்ம சமைக்கும் பொழுது மூடி வச்சு தான் வந்து நம்ம சமைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கீரையெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் வந்து நம்ம நறுக்கி சமைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீரையை நறுக்கிட்டு கழுவுறாங்க, அதே மாதிரி ரொம்ப பொடிசு பொடிசான்னு இருக்கிறாங்க, அது மாதிரி திறந்து வச்சு சமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்துக்கள் அப்படின்னு இருக்குது. நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எடுத்துட்டாலும் சரி கீரையை எடுத்துட்டாலும் சரி நம்ம கழுவி வச்சுட்டு அப்புறம் நறுக்கிட்டு அப்படியே நம்ம சமைக்கணும். நறுக்கிட்டு கழுவக்கூடாது, தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்துக்கள் கரைஞ்சிரும். அதனால நம்ம மூடி வச்சு சமைக்கணும். ஏன் மூடி வச்சுன்னா சில வைட்டமின்கள் வந்து ஆவியாக போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ நம்ம திறந்து வச்சு சமைக்கும் போது ஆவியாக போயிடும், அதுக்காக நம்ம மூடி வச்சு சமைக்கணும். காயாக இருந்தாலும் சரிதான். அதனால இந்த மாதிரி ஏன்னா நிறைய வந்து நம்ம சமைக்கிறோம், ஆனால் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் முறையாக நம்ம சமைப்பது கிடையாது. நிறைய சத்துக்கள் உள்ள உணவுகளை நம்ம செய்கிறோம், ஆனால் எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் நஷ்டமாகுது. எங்கெல்லாம் நஷ்டமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தெரியாமல் கழுவிடுறோம், மூடி வைக்காமல் சமைச்சிட்றோம், இல்லை வந்து ரொம்ப பொடிசாக இதுதான், ரொம்ப பொடிசாக வந்து நம்ம நறுக்கணும்னா நிறைய பாகங்கள் தண்ணீரில் வந்து கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நம்ம சமைக்கும் பொழுது சத்துக்கள் வீணாகாமல் முறையாக சமைக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக செஞ்சோம்னா அந்த காய்கறி கீரைகளில் உள்ள சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு அன்றாடம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
1: இன்றைய மனுமணியம் நிகழ்ச்சியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துகள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமாரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை 7:30 மணிக்கு மனுமணியம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் முறையில் தனியாக நாற்றங்கால் தயார் செய்து விதைப்பாவி நாற்று பறித்து நடவு வயலுக்கு எடுத்து சென்று நடவு செய்ய அதிக ஆட்செலவும் பணச்செலவும் ஆகிறது. இது மட்டுமல்லாமல் விவசாய தொழிலாளர்களின் பற்றாக்குறை மற்றும் கூலி உயர்வு போன்றவற்றையும் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை மேலும் பாதிப்படைய செய்துள்ளது. இது போன்ற சூழலில் வழக்கமாக நெல் நடவு செய்வதற்கு பதிலாக தண்ணீர் மற்றும் ஆட்கள் தேவையை குறைப்பதற்கு நேரடி நெல் விதைப்பு ஒரு முக்கிய தொழில்நுட்பமாக திகழ்கிறது. நிலம் தயாரிக்கும் முறை. நேரடி நெல் விதைப்பில் விதைப்பு செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வயலில் நீர்ப்பாய்ச்ச வேண்டும். மீண்டும் 2 அல்லது 3 முறை தொழிவுழவு செய்து நன்கு சேராக்க வேண்டும். இதனால் களைகள் வெகுவாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. பின்னர் வயலை சீராக மேடு பள்ளங்கள் இல்லாமல் நன்கு சமப்படுத்த வேண்டும். மேலும் வயல்களை சுற்றிலும் தோண்டு கால்கள் அமைத்து நீரை விரைவில் வடிகட்ட வசதியினை மேற்கொள்ள வேண்டும். விதைக்கும் கருவி மூலம் விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு 10 கிலோ விதையளவு போதுமானது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ரக விதைகளை உப்பு கரைசலில் 1.5 கிலோ உப்பை 10 லிட்டர் நீரில் கரைக்க வேண்டும். இந்த உப்பு கரைசலில் இட்டு மிதக்கும் விதைகளை நீக்கிவிட்டு அடியில் தங்கும் எடையுள்ள விதைகளை எடுத்து நல்ல நீரில் கழுவி நிழலில் உலர்த்தி விதைப்புக்காக பயன்படுத்த வேண்டும். எதிர் உயிர் பூஞ்சான கொல்லி மருந்தான சூடோமோனோ புளூரசன்ஸ் 1% 1 கிலோ விதைக்கு 10 கிலோ அல்லது கார்பன் டாக்சிம் 0.2% 1 கிலோ விதைக்கு 2 கிராம் பயன்படுத்தலாம். விதைகளை 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 1 கிலோ விதைக்கு 10 கிலோ மூரியேட் ஆப் பொட்டாஸ் உரத்தை 1 லிட்டர் தண்ணீரில் 16 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். நீரை வடிகட்டிய பின்பு விதைகளை நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். குறுகிய கால ரகங்களுக்கு தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை முறையே 1 ஏக்கருக்கு 50-20-20 கிலோ என்ற அளவிலும் சம்பா மற்றும் பின் தாளடி பருவங்களில் பயிரிடப்படும் நீண்ட மற்றும் மத்திய கால ரகங்களுக்கு 1:60:24:24 கிலோ என்ற அளவிலும் இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட முழு அளவு மணிச்சத்தையும் பாதியளவு சாம்பல் சத்தையும் அடியுரமாக இட வேண்டும். நேரடி நெல் விதைப்பில் அடியுரமாக தலைச்சத்து இடுவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் மேலுரமாக தழை மற்றும் சாம்பல் சத்துக்களை பிரித்து இட வேண்டும். சம்பா பருவ பட்டம், இது 20ஆம் நாள் தலைச்சத்துக்கு 12 கிலோ உரம், 1 ஏக்கருக்கு 12 கிலோ சாம்பல் சத்து இல்லை. 40ஆம் நாள் 12 கிலோ உர அளவு, 60ஆம் நாள் 12 கிலோ, 90ஆம் நாள் 12 கிலோ, 10% பூ தோன்றும் நிலையில் உரங்களை இட வேண்டும்.

வேண்டும். முன் தாளடி பருவத்தில் 25ஆம் நாள் 24 கிலோ தலைச்சத்து உர அளவு, 50ஆம் நாள் 12 கிலோ தலைச்சத்து உர அளவு, 75ஆம் நாள் 12 கிலோ தலை மற்றும் சாம்பல் சத்து, 10% பூ தோன்றும் நிலையில் தலைச்சத்து 12 கிலோ இட வேண்டும். பச்சை வண்ண அட்டை மூலம் சரியான நேரத்தில் தலைச்சத்தை பயிருக்கு 21ஆம் நாள் முதல் ஒவ்வொரு வாரமும் அளவு எடுத்து, அளவு குறியீடு 3க்கு குறைவாக இருக்கும்போது மட்டும் ஏக்கருக்கு 30 கிலோ யூரியா இட வேண்டும். பஞ்சு கட்டும் சமயத்தில் மேலுரமாக ஏக்கருக்கு பொட்டாஸ் 11 கிலோவை ஏக்கருக்கு பொட்டாஸ் 11 கிலோவை யூரியாவுடன் சேர்த்து இட வேண்டும். நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக இருந்து வருவது களைகள்தான். களைகளின் பாதிப்பால் நேரடி விதைப்பில் 65 முதல் 75% வரை மகசூல் பாதிக்கப்படுகிறது. நேரடியாக விதைக்கப்படும் நெற்பயிருக்கு விதைப்பிலிருந்து குறைந்தபட்சம் 50 நாட்கள் வரை களைகள் இல்லாத சூழல் மிகவும் அவசியம். சேற்று வயல் நேரடி விதைப்பில் களை முளைப்பதற்கு முந்திய களைக்கொல்லிகளான பிரிட்டிலா குளோர் 0.75 கிலோ ஹெக்டேருக்கு விதைக்க வேண்டும். ஹெக்டேருக்கு விதைத்த 8ஆம் நாளில் அல்லது பிரிட்டிலா குளோர் சேப்னரை 0.45 ஹெக்டேருக்கு என்ற அளவில் தெளிப்பதை தொடர்ந்து விதைத்த 40ஆம் நாளில் ஒருமுறை கைக்களை எடுக்க வேண்டும். நேரடி நெல் விதைப்பு சாகுபடியில் அதிக விளைச்சல் எடுக்க களைத்து நடுதல் மிக முக்கியமான உளவியல் தொழில்நுட்பம் ஆகும். விதைத்த 30 முதல் 35 நாட்களுக்குள் மழைநீர் அல்லது வாய்க்கால் நீர் கட்டும் தருணத்தில் தேவைக்கு அதிகமாக இருக்கும் நெல் நாற்றுக்களை களைத்து சரிவர பயிர் எண்ணிக்கை இல்லாத இடங்களில் களைத்த நாற்றுக்களை நட வேண்டும். ஒரு சதுர மீட்டருக்கு 150 முதல் 200 குத்துக்கள் இருக்குமாறு பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும். நன்சை நேரடி விதைப்பு செய்த நெல் வயலில் விதைத்த 15 நாட்களுக்கு நாற்றங்கால் போல நீர் மேலாண்மை மேற்கொள்ள வேண்டும். வயலில் நீர் வடிய ஏதுவாக வரப்பு ஓரத்தில் தோண்டுகால்கள் அமைக்க வேண்டும். விதைத்த 4 முதல் 7 நாட்கள் வரை வயல் ஈரமாக இருக்குமாறு சிலுப்பு நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் நாற்றுக்களின் வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நீரின் அளவை அதிகரிக்க வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் நீரை வடித்து வேரின் வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். பின்பு பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்திலிருந்து முதிர்ச்சியடையும் வரை 2.5 முதல் 5 சென்டிமீட்டர் நீர் நிறுத்த வேண்டும். பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவங்களான தூர்க்கட்டும் பருவம், பஞ்சுகட்டும் பருவம் ஆகிய பருவங்களில் போதிய அளவு நீர் பாய்ச்சுதல் அவசியம். நேரடி விதைப்பில் சாகுபடியாகும் நெற்பயிர் சாதாரணமாக நடவு பயிரை விட 1 வாரம் முதல் 10 நாட்களுக்கு முன் அறுவடைக்கு வந்துவிடுகின்றது. சரியான நேரத்தில் அறுவடை செய்வதன் மூலம் வயலில் இழப்பை தவிர்த்து அதிகபட்ச விளைச்சலை பெறலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது.

இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: தேங்கி கெட்டது நிலம், தேங்காமல் கெட்டது குளம். தேங்கி கெட்டது நிலம், தேங்காமல் கெட்டது குளம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன், பொதுவாக மண்ணின் கலர், உவர்தன்மை, அமிலத்தன்மை, சுண்ணாம்பு அளவு, மண் நயம், மண் ஆழம் இவற்றை அறியாமல் பயிர் செய்வதும் உரமிடுதலும் தவறாகும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின் போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தவிக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்த

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் பலத்து காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன்

கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரச்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 8:30.
4: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
5: இந்த சுங்குடி சேலை பிசினஸ்ல இப்ப நீங்க மேனுபேக்சரிங் நீங்க பண்றீங்க, உற்பத்தி பண்றது எப்படி சார் மார்க்கெட்ல எப்படி கொண்டு போறீங்க? ஹோல்சேலாக கொடுக்குறீங்களா இல்லை வந்து ரீட்டைலிங் கேட்டாலும் கொடுப்பீங்களா?
6: இப்போ நாங்கள் வந்து ஹோல்சேலுக்கும் அனுப்போம், ரீட்டைலும் தர்றோம்.
5: ஓ, ரெண்டுமே கொடுக்குறீங்க?
6: ரெண்டுமே தர்றோம்.
5: அப்போ சாதாரண பொதுமக்கள் உங்கள்கிட்ட நேரில் வந்தாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க?
6: பண்ணுறோம்.
5: இப்போ நம்மள்ட்ட வந்து எவ்வளோல இருந்து எவ்வளோ வரைக்கும் சுங்குடி சேலையெல்லாம் இருக்குது?
6: இப்போ நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்துங்க, இந்த விலை கம்மி கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா இது கவனிக்க முடியாது, கை முடிச்சு கவனிக்க முடியாது. அதனால் கை முடிச்சு மட்டும்தான் ரொம்ப 98% நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் இப்படியே நம்ம விட்டோம்னா இந்த கை முடிச்சு காணாமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு டீம் ஒர்க், இங்கேயும் ஒரு டீம் ஒர்க் தான். நான் வீட்டுக்காரம்மா எங்கள் அசோசியேஷனில் இருக்கிறவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சேர்ந்து பண்ணோம். அவங்க வீட்டு லேடிஸ் எல்லாம் உட்காந்து பண்ணி ஒரு குரூப்பாக ஒரு இது பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதுவும் ஹோல்சேலில் கொடுக்குற மாதிரி இப்போ 5 புடவை கட்டால் கூட கொடுக்கறது ரெடி ஆகிட்டேன். இந்த கை முடிச்ச புடவை என்கிட்ட 5 புடவை கட்டால் கூட கொடுக்கறது ரெடி. இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 புடவை என்னால் முடியாது, ஒன்று தான் தருவேன்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் செல்ஃபோன் வந்துருச்சுங்க,
5: ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க?
6: நிறைய போயிட்டே இருக்கு.
5: ஆன்லைனில் அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க, நீங்கள் விரும்புகிறவங்க ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் போட்டலாமா?
6: ஆமாம், ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி. வாட்ஸ்அப்னா நான் என்னுடைய குரூப் ஆஃப் பீப்புள்னு வச்சுருப்பேன், அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டால் நல்ல சேல்ஸ் ஆகுது, ஆனால் அவங்க 2-3-10 பேர் கேட்கும்போது என்னால் முடிய மாட்டேங்குது. அதனால் ரொம்ப கவனமாக போட்டு இப்போ இதுனா சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 100 புடவை கேட்டால் கூட அந்த வேக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துடலாம், தர்றோம்.
5: சரிங்க சார், இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் பயணம் பண்ணிகிட்ருக்கு, எந்தெந்த ஊர்லேருந்து அவங்க ஆர்டர் போடுறாங்க?
6: மெயினாக நார்த் இந்தியாவில் நிறைய வருதுங்க, நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லா வருதுங்க. பஞ்சாப் அங்கேயும் நல்லா அந்த மாதிரி புடவை வந்துட்டு இங்கேருந்து போகிறவங்க போய் கொடுத்துறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க கொடுத்துறாங்க. வெளிநாடுன்னும் போது உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, இந்த பக்கம் கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, நார்வே, ஜப்பான் அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க மதுரைக்கு, வந்திருக்கும் போது அவங்க தமிழ் படிக்க வந்திருக்காங்களாம் இங்கே ஃபாரினர்ஸ் வந்துட்டு, அவங்க அந்த புடவையை பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. எங்களை விட அவங்களுக்கு நல்லா சொல்கிறாங்க, அவங்க 2005 உங்களுக்கு ஜிஏ கொடுத்துருக்காங்க, ஜியாகிரபிக்கல் இண்டிவிஷன் கிடச்சிருக்குது, நேச்சுரல் டைங் பண்ணுறீங்களா, அசோஃபிரி பண்ணுறீங்களா, என்னென்ன இது சேர்க்குறீங்க, அவங்க கொஸ்டின் கேட்குறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது.
5: அப்போ மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு வந்துருக்கு,
6: நல்ல விழிப்புணர்வு இருக்குங்க, அருமையான கஸ்டமர்ஸ்.
5: இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இப்போ நம்ம சுங்குடி சேலை தயாரிக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எவ்வளோ சார் வரும்? இந்த பொருளாதார ரீதியை எப்படி நீங்கள் சமாளித்து கொண்டு போகிறீங்க?
6: இது எப்படி சொல்கிறது, நாங்கள் முன்னோர்கள் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தோம். பேங்க்லேருந்து முத்ரா லோன் ஒன்று கொடுத்தாங்க, நாங்கள் கேட்க கூட இல்லை, அவங்களா கொடுத்தாங்க.
5: முத்ரா லோன் வாங்கியிருக்கீங்களா?
6: வாங்கினேன், அது அடைச்சாச்சு. அப்போ ஒரே நாளில் வந்து எங்களுதில் 16 பேர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் செக்ஷனில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க, ஆர்டிசன் கார்டுன்ட்டு. அந்த கார்டு இருக்கிறவங்களுக்குலாம் 25,000 கொடுத்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. அதெல்லாம் நாங்கள் வந்து 115 பேர் வாங்கினோம். அந்த 115 பேரில் ஒரு 50 பேருக்கு மேலே அவங்களா முத்ரா லோன் கொடுத்து அந்த 50 பேரும் எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டாங்க,
5: பெண்டிங் இல்லாமல் எல்லோரும் கட்டிட்டாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தொழில் செய்யறதுக்காக முத்ரா லோன் கொடுக்குறாங்க, முத்ரா லோன் வந்து எப்படி அப்ளை பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் கிடச்சி எப்படி வந்து நீங்கள் திருப்பி எப்படி செலுத்துனீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: இதில் நாங்கள் வந்துட்டுங்க ஆஸ் எ மேனுஃபேக்சரர் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் மேனாக நாங்கள் வந்து பேங்க்குக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி உறுதியாக நல்லது தான் செய்யணும். நம்ம வந்து வாங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போனோம்னா அது கிடைக்காது. இந்த 25,000 சொன்னோம் பாருங்கள், அது ஒரே நாளில் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி உங்கள் மக்களுக்கு 50 பேருக்கு முத்ரா லோன் தரணும்,

0: சார் நீங்களே சொல்லுங்கன்ட்டாங்க. அப்புறம் கேட்டேன் யார் யாருப்பா வேணும்ன்ட்டு வாங்கினாங்க, 50,000, 1,00,000. அப்புறம் அவங்க அவங்கள பர்சனலாக பேங்க் மேனேஜர் சேரும்போது 5,00,000 வரைக்கும் வாங்கி இது டர்ன்ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொட்டீனாக கரெக்டாக பண்ணுறாங்க. தப்பு தண்டா இருந்துச்சுன்னா மார்க் போட்டு இல்லை, அதோடு அவங்க பிராக்கெட் பண்ணிவிடுவாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணாதாங்க.
1: சரிப்பா, எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். இப்போ சுங்குடிச்சேலை பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு

0: நம்ம வந்து வாங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போனோம்னா அது கிடைக்காது. இந்த 25,000 சொன்ன பாருங்க, அது ஒரே நாளில் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி உங்கள் மக்களுக்கு 50 பேருக்கு முத்ரா லோன் தரணும், யாரார் நீங்களே சொல்லுங்கன்ட்டாங்க. அப்புறம் கேட்டேன் யாராருக்குப்பா வேணும்ன்ட்டு வாங்கினாங்க, 50,000, 1,00,000. அப்புறம் அவங்க அவங்கள பர்சனலாக பேங்க் மேனேஜர் சேரும்போது 5,00,000 வரைக்கும் வாங்கி இது டர்ன்ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொட்டீனாக கரெக்டாக பண்ணுறாங்க. தப்பு தண்டா இருந்துச்சுன்னா மார்க் போட்டு இல்லை, அதோடு அவங்க பிராக்கெட் பண்ணிவிடுவாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நம்ம ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணாதாங்க.
1: சரிப்பா, எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். இப்போ சுங்குடிச்சேலை பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகலான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க?
0: இந்த பஞ்சபூதம் இருக்கிற வரைக்கும் இந்த சுங்குடி தொழில் அழியக்கூடாதுன்னு அந்த ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன், மதுரை சுங்குடி.
1: அந்த புக்கு பேர் என்ன மறுபடியும் சொல்லுங்க?
0: மதுரை சுங்குடி.
1: ஓ, புக்கே போட்டிருக்கீங்களா?
0: புக்கே போட்டிருக்கேன். இப்போ தமிழ் எழுதியிருக்கேன், இப்போ இங்கிலீஷ்லையும் எழுதிட்டே இருக்கேங்க. கொஞ்சம் முடிஞ்சிட்டே இருக்கு, ஒரு 95% முடிச்சாச்சு. அது இங்கிலீஷ் வந்தோன்னா எனக்கு கஸ்டமர்லாம் இங்கிலீஷ் தான் கேட்குறாங்க, நார்த் இந்தியன் சரி அப்ராட்ல இருந்து வரவங்களும் கேட்குறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. இது அடுத்த ஜென்ரேஷன் கையில் இந்த ரிலே பட்டன் மாத்திரம் பாருங்க. இப்போ நம்ம ரிலே ஓடும் போது 4 பேர் ஓடணும், பட்டன் மாற்றுவோம் பாருங்க,
1: ஓட்ட பந்தயத்தில்
0: வரோங்க. அந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன், பொதுவாக என் பொண்ணு இப்போ நல்லா பண்ணிகிட்டே இருக்குது, சென்னையில் ஒர்க் பண்ணுது, என் பையன் துபாயில் வேலை பார்க்குறோம், அவனுக்கும் தெரியும், மாட்டு பொண்ணுக்கும் தெரியும், என்னுடைய பேரனுக்கும் தெரியுங்க. அதே மாதிரி எங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ் கூட அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்கோம். நிறைய கோர்சஸ் வேறு நடத்துகிறோம்.
1: கோர்சஸ் சொல்கிறீங்களா, என்னென்ன கோர்சஸ் நடத்துறீங்க?
0: நான் வந்து கோர்ஸ் எடுக்கிறது நான் என்னுடைய வீட்டில் தாங்க எடுக்கிறேன். ஜென்ரலாக நான் வந்துட்டு இயற்கை சாயம் மட்டும்தான் சொல்லி தந்துட்டே இருக்கேன். எப்படி முடிச்சு போடணும், கை முடிச்சு போடுறது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தாங்க. பிரீத்திங் நல்லா வரும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதை முடிச்சு போடுறது எப்படி, இயற்கை சாயம் எப்படி பண்ணணும், இயற்கை சாயத்து பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும், அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். 4-5 கலர் டிப்ஸும் கொடுத்துருவோம். படிச்சுட்டு அவங்க ட்ரை பண்ணி அவங்க எனக்கு சொல்லுவாங்க, இந்த இலையை பறித்து போட்டங்க எனக்கு இந்த கலர் வந்துச்சிங்க, இது போட்டால் எனக்கு இந்த கலர் வந்துச்சிங்கன்னும் போது நானும் அவங்கள்ட்ட சேர்ந்து படிக்கணும். நானும் ஒரு மாணவனாக தான் இருக்கேன்.
1: சார், இப்போ இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். எந்த ஒரு தொழில்னாலுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் சமாளித்து தான் வரணும். அந்த வகையில் இப்போ மதுரையுடைய சிறப்பாக சொல்லக்கூடிய

0: மெட்டீரியல் சில நேரம் கிடைக்காது, ஷார்ட்டேஜ் ஆகும், அப்போ கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாங்க வர வேண்டி இருக்குது. 19 சொல்லணும்னா ரொம்ப ஃபேஸ் பண்ணும்போது அமைதியாக இருப்போம், ரொம்ப அமைதியாக இருந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப யோசனை பண்ணி வேகம் இல்லாமல், அப்போ ரொம்ப வேகம் இருக்க மாட்டோம், விவேகமாக தான் செயல்பட வேண்டியிருக்கும். மீட்டிங் போட்டு பேசி என்ன செய்யறது, ஏது செய்யறது, இது எப்படி சரி பண்ணுறது. அப்போ வந்து 4 பேர் 10 பேர் பேசும்போது எல்லாருடைய கருத்துல எந்த கருத்து நல்லா இருக்கோ அந்த கருத்தை எடுத்துட்டு நாங்கள் மேற்கொண்டு பண்ணுறது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் நாங்கள் வந்து லேபர் ப்ராப்ளம் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோங்க, ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலையும் சொல்லி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கோம், நாங்களே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஆனால் ட்ரைனிங்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து பணம் வாங்கி தரணும். ஒரு 10,000 பேர்ன்ற போது ஒரு 5-6 குரூப்பாக பிரியுங்க, செலவுக்கு ஒரு ஆள், செலவு வந்து ஒன்று, அப்புறம் இந்த பிரிண்ட் பண்ணுறது வேக்ஸ் பிரிண்ட்டு, ஸ்க்ரீன் பிரிண்ட்டு, டையிங், அதிலே கிளாம் டையிங் இருக்குது, செல்ஃப் டையிங் இருக்குது, அந்த மாதிரி, அப்புறம் கஞ்சி போடுறது, தேய்க்கிறது, பேக்கிங் பண்ணுறதுன்னு எல்லா பக்கமும் பார்க்கும்போது 10,000 பேர்னா எல்லா பக்கம் 2,000 பேர் போனால் ஒரு 100-200 பேர் கிடைச்சா கூட எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே இருக்கும்.
1: நல்லதுங்க சார். சார், நிகழ்ச்சி நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்று பார்த்தோம்னா நிறைய இளைஞர்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுயதொழில் பண்ண ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சுயதொழில் செய்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய தொழில் அனுபவத்தின் மூலமாக என்ன சார் சொல்ல வரீங்க?
0: ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஸ்டின்ங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமே அவங்க கையில தான் இருக்குது. ஏதோ படிச்சுட்டு வேலைக்கு போறதை விட இளைஞர்கள் நல்லா கத்துக்கிட்டாங்க, அவங்க ஒரு 30-40 பேர் வேலை கொடுத்தாங்கன்னா அவங்களால வந்துட்டு ஒரு 40 குடும்பம் நல்லா இருக்கும். அதோடைய நுணுக்கங்கள் நாங்கள் சொல்லி தந்துட்டே இருக்கோங்க. ஆனால் எல்லா இளைஞரும் ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட ஒரு 100 சேலை தயார் பண்ணுற மாதிரி எடுத்து விற்றுட்டு மார்க்கெட் பண்ணிவிட்டு அடுத்து 120 சேலை பண்ணலாம்,

0: கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே இருக்கும்.
1: நல்லதுங்க சார். சார், நிகழ்ச்சி நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்று பார்த்தோம்னா நிறைய இளைஞர்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுயதொழில் பண்ண ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சுயதொழில் செய்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய தொழில் அனுபவத்தின் மூலமாக என்ன சார் சொல்ல வரீங்க?
0: ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குவஸ்டின்ங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமே அவங்க கையில் தான் இருக்குது. ஏதோ படிச்சுட்டு வேலைக்கு போகிறத விட இளைஞர்கள் நல்லா கற்றுக்கிட்டாங்க, அவங்க ஒரு 30-40 பேர் வேலை கொடுத்தாங்கன்னா அவங்களால வந்துட்டு ஒரு 40 குடும்பம் நல்லா இருக்கும். அதோடைய நுணுக்கங்கள் நாங்கள் சொல்லி தந்துட்டே இருக்கோங்க. ஆனால் எல்லா இளைஞரும் ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட ஒரு 100 சேலை தயார் பண்ணுற மாதிரி எடுத்து விற்றுட்டு மார்க்கெட் பண்ணிவிட்டு அடுத்து 120 சேலை பண்ணலாம், 150, இப்படியே பண்ணிட்டு போனோன்னா சிறுக சிறுக பண்ணால் ஒன்றும் தெரியாது. பேங்க் சப்போர்ட்டும் கிடைக்குதுங்க, ஆனால் நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாமே கிடைக்குது. இப்போ கூட கேட்டாங்க 20 லேக்ஸ் வரைக்கும் தர்றேன்னாங்க. நாங்கள் வேண்டாம்ன்ட்டோம், தூக்கம் வராது பணத்தை வாங்கிட்டோம்னா. அதனால் வேணாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நல்லபடியாக நிம்மதியாக போயிட்டே இருக்குங்க. இது இளைஞர்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சு பண்ணால் இது அருமையான தொழிலுங்க. ஒரு கட்சி என்கிட்ட படித்த பொண்ணு கட்சிப் 400 ரூபாய்க்கு விற்று போயிட்டே இருக்குங்க. அது ஒரு ஸ்டோரி எழுதுது. இது வந்துட்டு காட்டன்லாம் பண்ணியிருக்கோம், 12x12 இது நாட் போட்டிருக்கேன், இதில் வந்து இதெல்லாம் போட்டு இன்க்ரீடியன்ட் போட்டு நேச்சுரல் டைங் பண்ணியிருக்கேன், இதனால் உடம்புக்கு இப்படியெல்லாம் ஆகும், நல்லா இருக்கும். அப்புறம் இன்னர் வேர் பண்ணுறாங்க அவங்க, பெட்டிக்கோட் அது இதுன்ட்டு பண்ணுறாங்க. இப்போ என் மிஸ்ஸஸும் வந்துட்டு 10 லேடிஸ் ஒரு உட்காந்து அவங்க சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நேச்சுரல் டைங் போட்டு இது பண்ணால் உடம்புக்கு நல்லா இருக்கும், நம்ம பாடி டச்சிங்கில் இருக்கும்போது உடம்புக்கு நல்லா இருக்கும், எந்த ஒரு கெடுதலும் வராதுன்னு சொல்லி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த பசங்க இப்படி உள்ளே வந்தாங்கன்னா 1 வருஷத்தில் அவங்களால 30-40 குடும்பம் நல்லா வாழ்கிறதுக்கு வசதி இருக்குங்க.
1: சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், கற்றுக்க விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கான பேங்க் லோன்லாம் கிடைக்குது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை கேட்டீர்கள். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்திச்சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: five Indian boxers progressed to the finals. In the under-23 men's category, three Indian boxers advanced to the finals. India also added seven bronze from semi-final finishes. And now, before we end the bulletin, the headlines once again. India and US engaged for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and four others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lords. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: Neram. 9:15.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரியாக அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
3: வணக்கம்.
2: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க?
3: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடியது வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இதில் தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் கார் விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதான் அப்புறம் வந்து உலக அளவில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு ஜூலை 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக இந்த பட்டாசு தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாக ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, இப்போ தீக்காயம்னால் ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போ பெரும்பாலும் இருக்கு யோசிக்க என்ன யோசிப்பாங்கன்னா, அழகு கலை தான் ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
3: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தைய வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணும்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்போமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ள அன்னம் பேலட் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் ஓட்டம் இருக்கும், அங்கே நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா

0: நிறைய வித்தியாசம் வரும். மூக்கில் நிறைய வித்தியாசம் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாமல் போகும். இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் வருது, பிறவி வேறுபாடுகள். அதற்கெல்லாம் சென்று கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், ஒரு அடல்ட்டு ஸ்டேஜுக்கும் இல்லாமல், அடலசன் ஸ்டேஜும் இல்லாமல், குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்ட்ரு ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில ப்ரோட்டோக்கால் உண்டு, இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ப்ரோட்டோக்கால் உண்டு. இன்னொன்று, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவர் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாட்டு வரும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
1: இப்போ இதில் ரைனோபிளாஸ்டி, லிப்போசக்ஷன், அதே போல் வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்தலுக்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலையோ அல்லது ஒரு பிறவிலையோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லாம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
1: அடுத்தது அந்த லிப்போசக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடிய இருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்திருக்க,
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம், எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்துலேயும் நம்ம அது ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம். வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்புல வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸஸாக உள்ள இடத்துல லைபோசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் மூலம் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன வயிறு பகுதி, அக்கடி தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைபோசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
1: இல்லை, இப்போ இந்த லைபோசெக்ஷன் நீங்கள் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
0: பொதுவாக லைபோசெக்ஷன் வந்து எந்த இடத்துலையும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்கும், ஸ்கின்னை வந்து உறிஞ்ச முடியாது, அப்போ ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். நீங்கள் கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னால் அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னென்னா, நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைபோசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காமல் இல்லை முறையான சர்ஜன்ட்ட போகாமல் இது மாதிரி பண்ணுறாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைபோசெக்ஷனோ டம்மி டக் போன்று இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பாக உலகளவில் பண்ணக்கூடியவங்க, ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைபோசெக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வராங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே Tier 1, Tier 2, Tier 3 ஈவன் டாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று, மற்றவர்கள் நம்ம யோசித்துக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வரதே வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும்.

0: நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைபோசெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடயே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும். அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு, இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்பட பேஷண்ட் யாராவது ஒரு மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை டாக்டர், மூணு நாள் தான் லீவ் டாக்டர், இந்த மூணு நாளைக்குள்ள நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆப்ரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆப்ரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது தாராளமாக பண்ணிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க மூன்று நாட்களுக்குள்ளே வரணும், அவசரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்?
0: அதாவது நம்ம என்ன சர்ஜரி அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ வந்து ஒரு விரலை வந்து துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு வராங்க, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் அப்பப்போ பார்ப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும், சரி 12 மணி நேரம் 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷனில் பண்ணுறீங்க. இப்போ கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜில் அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்கள் பண்ணுறது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லாக நம்ம லைபோசெக்ஷன் பண்ணால் 6-8 hours ஆகும். மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலேயும் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்கே அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்கள் கண்ணில் பூத கண்ணாடி ஜீஸோட அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்பெருக்கி கண்ணிலே அட்டாச் பண்ணக்கூடிய உருப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமாக டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து.
1: இப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டாக இருக்குது அப்படின்னா தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சி கீழே போய் உளுந்து அதுலேருந்து வராங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வராங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் ஒன்று, ரெண்டாவது அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டுருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேறு என்ன காரணத்துலாம் இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி, அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி காடியான்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம், உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடுவோம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் எல்லா தனியார் மருத்துவமனைகளையுமே எமர்ஜென்சி ரூம் இப்போ ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மலாக்கி பல்ஸ் நார்மலாச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம் கூட, கிட்ட ரோட்டில் எல்லோரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கியிருப்பார். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம், அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடும். IV லைன் என்று சொல்கிற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா ப்ரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கேயே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு IV லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது, என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை, என்ன போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னால் ஆர்த்தோ டாக்டர்ஸ் வருவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்கிறா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய

0: தசை நார்கள் எதுவும் கட்டாயம் இருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும். அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5 hours, 6 hours அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் 1 or 2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அருள் தரும் அம்பிகை, எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசைப்பேருரை. பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி அம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே அருள் தரும் அம்பாள் அவளுடைய பிரபாவங்களை எல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். சர்வலோகங்களையும் உயிர்களையும் காத்து வருகின்ற மகாசக்தி அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்றபடி பிரம்மத்தினுடைய சக்தியாகவே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள். தாய் என்கிற நிலையிலே அம்பா என்று நாம் அவளை அழைக்கிறோம். அம்மா, மாதா, ஆத்தா என்றெல்லாம் பரிவோடு அழைக்கப்படுகிறாள். உலக வாழ்க்கையிலே நாம் மாத்ரு தேவோ பவ என்று பெற்ற அன்னையை போற்றுகிறோம். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அன்னையாக இருக்கிற அவளை ஸ்ரீ மாதா என்று போற்றுகிறோம், லோக மாதா என்று அழைக்கிறோம். அவளுடைய இடுப்பிலே குழந்தை

போல நாம் இருக்க வேண்டும் என்பார் ஆதிசங்கர போத்பாதாள். திருஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒரு தாயாக இருந்து அழகாக பால் கொடுத்தவள் மாதா பார்வதி தேவி என்று சொல்கிறோம். இறைவனுக்கே தாய் என்ற நிலையிலே தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் வந்ததனாலே மாத்ரு பூதேஸ்வரானார். அதனால்தான் அப்பர் பெருமான் கூட தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று அழைத்தார். அப்படி அந்த தாய்மை என்கிற நிலை மிக உயர்ந்த நிலை. தாயாக இருந்தாலும் கூட பாகம் பிரியாள் என்று இறைவனோடு ஒரு பாகமாகவே இருக்கிறாள். இன்னும் சொல்லப்போனால் சில பக்தர்கள் சொல்லுகிறபடி இறைவனை தனக்கு ஒரு பாகமாக கொண்டவள் அர்த்த நாரேஸ்வரி. அர்த்த நாரீஸ்வரனுக்கு இவள் அர்த்த நாரேஸ்வரி. சிவசக்தி ஐக்கிய சொரூபிணியாக விளம்புவள். இறைவனுடைய நெற்றிக் கண்ணில் செய்த பல செயல்களை நாம் புராணங்களிலே படிக்கிறோம். ஆனால் அத்தனை வெற்றிகளிலும் பாதி பங்கு அம்பிகைக்கு உண்டு. யமனை உதைத்த கதையை பார்த்தோமானால் இடது காலினாலே யமனை உதைத்ததனாலே முழுக்க முழுக்க அந்த பெருமை அம்பிகை சேர்கிறது.

அம்பாளுடைய சொரூபத்தை பற்றி நாம் நினைத்தோமானால் பிரம்மத்தினுடைய பிரகிருத்தியாகவே அவள் இருக்கிறாள். சொல்லும் பொருளும் என வாக் அர்த்தாவிவை என்று காளிதாசன் சொல்லுகிறபடி பரமேஸ்வருடைய சரீரமாகவே அவள் இருக்கிறாள். சரீரம் தொம் சம்போ த்வயி பரிணதாயாம் நகி பரம். அம்பாளே விஸ்வம் என்ற சரீரமாக பரிணமிப்பதை நாம் அறிகிறோம். தொம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வபுஷா. சப்தங்களாக இருக்கிறாள், அக்ஷங்களாக இருக்கிறாள், எல்லா அக்ஷரமும் அவளேதான். சர்வ வர்ணாத்மிகே சர்வ மந்த்ராத்மிகே என்று அவளை போற்றுகிறோம். பிரணவமாக அவளே இருக்கிறாள். உமா என்பது தேவி பிரணவம். உமா ஹைமவதி என்று உபநிடதம் அவளை போற்றுகிறது. உ ம அ இவற்றின் இணைப்புதான் உமா. ஆதிசங்கர் சொல்கிற பொழுது இந்த ஐக்கிய பாவத்தை ஆதி க்ஷாந்த சமஸ்த வர்ணகரி என்று வார்த்தைகளிலே அடங்கியவளாக சொல்கிறார். நிலைத்த சக்தியாக இருக்கிற பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற அசையும் சக்திதான் அம்பாள். தீபத்தினுடைய ஒளியாகவும் மலருடைய மனமாகவும் பால் தேனின் சுவையாகவும் சொல்லின் பொருளாகவும் இருந்து கொண்டு பிரம்மசக்தியினுடைய வெளிப்பாடாகவே அம்பாள் இருக்கிறாள். துர்கா சூக்தத்திலே துர்கையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அக்னி என்று குறிப்பிடுகிறாள். மூன்று சக்திகளாக விளங்கி கொண்டிருக்கிற தாய் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று பார்க்கிற பொழுது இந்த துர்கா என்பது அக்னி வர்ணாம் என்று சொல்லப்படுகிறாள். துர்கம் என்றால் அகழி என்று ஒரு பொருள் உண்டு. அடைய முடியாதவள் என்று ஒரு பெயர் உண்டு. துர்கமன் என்கிற அசுரனை அழித்ததனாலே அவள் துர்கை.

நவதுர்கையாக விளங்குபவள். இந்த பிறவி என்பதை அறுக்கின்ற வனதுர்கையாக, மும்மலங்களை திரிபுறங்களை எரிப்பதற்கு உதவியாக இருந்த சூலினி துர்க்கையாக, முருகப்பெருமான் ஒரு சுடராக வருகிற பொழுது அவனை ஏந்தி சென்ற அக்னிக்கும் வாயுக்கும் உதவி செய்த ஜாதவேதோ துர்க்கையாக, பண்டாசுரனை அழித்த ஜுவாலா துர்க்கையாக, தக்ஷ யக்ஞத்திலே நிறைவு தந்த யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்சிதா என்று புகழப்படுகிற அளவுக்கு சாந்தி துர்க்கையாக விளங்கியவள், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைக்க உதவிய சபரி துர்க்கை, யோகிகளுக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்ற தீப துர்க்கை, அமுதம் கடைந்து எடுக்கப்பட்ட பொழுது உதவி செய்த ஆசூரி துர்க்கை, சத்ருனனுக்கு உதவி செய்து லவணாசுரனை அழித்த லவண துர்க்கை என்று இந்த 9 விதமான துர்க்கைகளாக நவ துர்க்கையாக நாம் அவளை போற்றுகிறோம். துர்க்கேஷு விஷமே கோரே சங்கிராமே ரிபு சங்கடே என்றபடி பகைவெல்லுகின்ற பராசக்தியாக அவள் விளங்குகின்றாள். மகாலட்சுமி என்று பார்த்தோமானால் லக்ஷ்மி சம்பத்து என்று செல்வ மகளாக வருகிறாள். ஓம் நமோ நாராயணய என்ற அஷ்டாட்சரத்துக்கு சமமாக அஷ்டலக்ஷ்மியாக விளங்குகிறாள். ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி என்றெல்லாம் நாம் அவளை போற்றுகிறோம். பத்மப்ரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாட்சியம் பத்மசுந்தரிம் என்று தாமரையோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய திருக்கரங்களிலே தாமரை ஏற்றிருக்கிறாள். தாமரை என்பது மலர்ச்சி. அவளுடைய ஆசனமும் தாமரை என்பதனாலே முழுக்க முழுக்க ஒரு மலர்ச்சியினுடைய வடிவமாகவே தாய் காணப்படுகிறாள். சரஸ்வதி என்று பார்க்கிற பொழுது ச ரசவதி என்று தெளிவான அறிவாக இருக்கிறாள். வாலறிவு என்பதை குறிப்பிடுகிற வகையிலே கையில் ஜபமாலையும், நூலறிவு என்று காட்டுகின்ற சுவடியும் கையிலே வைத்திருக்கிறாள். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்கிற 3 நிலைகளிலே தூய்மையை தருகின்ற ஹம்ச வாகினியாக அவள் விளங்குகிறாள். இப்படி ஆற்றல், செல்வம், அறிவு என்ற 3 நிலைகளிலே தன்னுடைய சொரூபத்தை காட்டிக்கொண்டிருக்கிறவள் தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய அம்பிகை. அவளுடைய வண்ணம் சிகப்பு, அருணா என்றே பெயர் பெற்றவள். கருணையிலும் செம்மையிலும் விளங்கியவள். நிஜாரூண பிரபாபூர வஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்று அவளை லலிதா சகஸ்ரநாமம் போகிறது.

கங்காளன் என்று நாம் சிவனை போற்றுகிறோம். அந்த கங்காளனுடைய மனைவியாக தானும் எலும்பு மாலை அணிந்து அங்காளியாக விளங்குகிறாள். சிவராத்திரி அன்று மசான கொள்ளைன்னு சொல்வார்கள். இந்த மயான கொள்ளை என்பது உயிர்களையெல்லாம் இவர்கள் இணைத்து கொள்வது. அப்பொழுது அவர்கள் தாண்டவம் ஆடுகிறார்கள். அப்படி தாண்டவம் ஆடுகிற பொழுது அம்பிகை பெறுகின்ற வடிவம்தான் அங்காள பரமேஸ்வரி.

இப்படி உயிர்களையெல்லாம் தன்னோடு இணைத்து கொள்கிற ஒரு கருணை திறத்தை காட்டுபவளாக தாய் விளங்குகிறாள். இவளுடைய சொரூபத்தை நாம் தியானம் செய்து பார்த்தோமானால் புவனேஸ்வரி என்கிற ஒரு வடிவம், அவள் திருக்கரங்களில் வைத்திருக்கிற கரும்புவில் மனோரூபேக்ஷு கோதண்டா என்றபடி நம்முடைய மனத்தை காட்டி கொண்டிருக்கிறது. பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று ஐந்து பானங்களாக புலன்களை வைத்திருக்கிறாள். இப்படி பார்க்கிற பொழுது நமது மனோவிருத்தியும் இந்திரிய விகாரங்களும் அடங்குவதற்கு அம்பிகை தன்னுடைய கரங்களில் இவற்றை வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம். பாசம் மற்ற பற்றுக்களையெல்லாம் நீக்கிவிட்டு அவளை பற்ற வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையிலே ஆசைகளையெல்லாம் நாம் நீக்கி அவளோடு நம்மை கட்டி போடுகிறாள். ராக ஸ்வரூப பாசட்யா அங்குஷம் நம்முடைய துவேஷ சினத்தை குத்தி அடக்குகிறாள். குரோத கார அங்குஷ உஜ்வலா செம்மையான செவ்விய உள்ளமாக அவளுடைய உள்ளம் விளங்கி கொண்டிருக்கிறது. வடிவம் என்று பார்த்தோமானால் நாத வடிவம். இறைவனை நாத தனு என்பார்கள். இறைவியோ நாதமயம், சப்தமயம், வாக்குமயம், அறிவுமயம் என்றெல்லாம் எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கிறாள் தாய். பராசக்தி என்ற வகையிலே மகாலட்சுமி ஸ்வரூபம் அவளுக்கு உண்டு. மகாவிஷ்ணுவுடைய பத்னியாக மகாலட்சுமியாக, அதே நேரத்திலே வாக்தேவி என்றபடி சரஸ்வதியாக, தாவர வளங்களையெல்லாம் தருகின்ற சாக்கம்பரியாக, சந்திரமௌலீஸ்வருடைய பத்னி பார்வதியாக, பரமாத்மாவோடும் தானும் சேர்ந்து பஞ்ச கிருத்தியம் செய்பவளாக, அப்படி பஞ்சகிருத்தியம் செய்கிற பொழுது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி என்று தன்னை பிரித்து

இப்படி ஒரு அதிசயமான வடிவம், பிறப்பு இல்லாமல் நம்மை எல்லாம் காப்பாற்றுகின்ற பவதாரணி என்று பார்க்கிற பொழுது அவள் செய்கின்ற அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாமல் இருக்கிறது.

அவளுக்கு குரு வடிவம் உண்டு. ஞானம் வழங்குவதாலே அவள் குரு சொரூபிணி. காளிதாசன் சொல்லுகிற பொழுது, தேசிக ரூபேண தர்ஷிதாப்யுதயாம், திருவாரூரிலே விளங்கி கொண்டிருக்கிற கமலாம்பிகை யோக குருவாக விளங்குகிறாள். அவளுடைய சொரூபத்தை ஸ்மரித்தாலேயே சகல சௌபாகியங்களும் க்ஷேமங்களும் கிடைக்கும். சந்திரமண்டலத்திலே, அதாவது மதிமண்டலத்திலே குரு சொரூபிணியாக நாம் அவளை தியானிக்கலாம். ஆயிசங்கர பகவத் பாதாள், தனோத்து க்ஷேமம் நக தவ வதன சௌந்தர்யலகரி என்று ஒரு அற்புதமான கருத்தை எடுத்து சொல்லுகிறார். அவள் இருக்கின்ற இடத்திலே அவளை தரிசிக்கிறோம், ஆனால் எல்லா இடத்திலும் அவள் நிறைந்திருக்கிறாளே, எங்கும் நிறைந்தவளாக இருக்கிறாள் அவள்.

என்று பாடி சொல்கிறபடி எல்லா இடத்திலும் அவள் இருக்கிறாள். ஆனந்த ரூப மயிலாக விளங்குகிறாள். மயில் என்பது ஓங்கார வடிவம். மயிலாடு துறையிலேயும் மயிலாப்பூரிலேயும் அவளை நாம் இந்த மயில் வடிவத்திலே வணங்குகிறோம். ஆரணி சடைக்கட

அழகு என்று பார்த்தோமானால் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத அல்லி. அவளுடைய அருள் உள்ளமே அழகு வெள்ளமாக பெருகி வருகிறது. அகத்தின் அழகு என்பார்கள். அந்த சரீரம் காருண்யத்தினுடைய லாவண்யமாக இருக்கிறது. ஆனந்தமான வடிவுடையாள், அதிசயமான வடிவுடையாள். அவளேதான் அழகான சொரூபிணியாக இருக்கிறாள். நமக்கு சாதாரணமாக மூன்று நிலைகள் உண்டு. ஜாக்ரத் என்கிற விழிப்பு நிலை, சொப்னம் என்கிற கனவு நிலை, சுசுப்தி என்கிற ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி துரியம் என்ற ஒரு ஆனந்த நிலை உண்டு. அந்த நிலைதான் அவளுடைய நிலையாக இருக்கிறது. துரியானந்தம் என்று சொல்லுகிறோம். துரியானந்த நாதர் என்று ஒரு பக்தர் இந்த துரியத்திலே அவளை கண்டு, துரியமாகவே அவளை கண்டு ஆனந்த நிலை எய்தியவர். அவளுடைய இயல்பு என்று பார்த்தோமானால் ஒரு புறம் பராசக்தி என்று சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள். மறுபுறத்திலே தாய் என்ற நிலையிலே குளிர்ந்த கருணையோடு இருக்கிறாள். அவளுடைய சக்தியானது தாங்க முடியாத அளவு பொங்கிவிடுகிறது என்பதனாலே, உக்ர கலையாக இருப்பதனாலே அந்த சக்தியை தற்று குறைத்து வைக்க வேண்டும் என்று ஞானிகள் நினைத்தது உண்டு. திரு ஆனைக்காவிலே ஆதிசங்கர போத்பாதாள் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் என்கிற இரண்டு தாடகங்களை அவளுக்கு அளித்து கொஞ்சம் சக்தியை குறைத்து வைத்தார். அதாவது வேகத்தை குறைத்து வைத்தார். காஞ்சியிலே காமாட்சிக்கு எதிராக ஸ்ரீசக்கரத்தை அமைத்தார். இப்படி பார்க்கிற பொழுது அந்த சக்தியை நம்மாலே தாங்க முடியாத பொழுது கூட ஞானிகளுடைய அனுகிரகத்தினாலே, குருவினுடைய அனுகிரகத்தினாலே நம்மாலே நமக்கு தேவையான சக்தியை பெற முடிகிறது. கருணை என்று பார்த்தோமானால் குளிர்ந்த கருணை அவளுடைய கருணை. திருஷா திராகி சியாதர தலித நீலோத்பல குசா. கருணை என்பது ஒரு கடாட்ச பிரவாகமாக விளங்குகிறது. ஆனால் அந்த கருணைக்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் அபிராமி பெற்ற கேட்கிற பொழுது, அம்மா தரம் இவன் அன்று

என்று தள்ளத்தகாது என்று சொல்லுகிறார். உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஸ்ரீசக்கரம் என்பது அவளுடைய இருப்பிடமாக இருக்கிறது. சுமேரு மத்திய வாசினி என்று மேருவிலே அவள் இருக்கிறாள். மலைமகள் என்பதனாலே, மேருமலைக்கு உரியவள் என்பதனாலே நாம் அவளை அப்படி அழைக்கிறோம். ஆனால் ஸ்ரீசக்கரம் என்கிற மேருவிலே அவள் இருக்கிறாள் என்பதும், அவள் ஸ்ரீசக்கர ராஜ நிலையமாக இருக்கிறாள் என்பதும் நாம் அறிந்தது. அவளுக்கு ஆரிய என்கிற பெயர் உண்டு.

சிந்தாமணி கிரகத்திலே அற்புதமாக விற்றிருக்கிறாள். மேரு சிகரமாகிய ஸ்ரீபுரத்திலே அவளை நாம் காண்கிறோம். காமேஸ்வரனுடைய இடப்புறத்திலே காமேஸ்வரியாக கருணையினுடைய ஒரு அற்புதமான அம்சமாக நமக்கு காட்சியளிக்கிறாள். சிதோ சிந்தோர் என்று, மணி தீபே என்றும், சிந்தாமணி கிரகே என்றும், பரமசிவ பரியங்க நிலையாம் என்றும் அவளுடைய காட்சியை நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறது சௌந்தர்யஹரி. சுதா சிந்தோர் மத்தியே

51 சக்தி பீடங்களிலே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள். அவற்றிலே முக்கியமானவற்றை நாம் பார்த்தோமானால், இமயமலையிலே பார்வதியாக, கன்னியாகுமரியிலே குமரி அம்மனாக, கேரள தேசத்திலே பகவதி அம்மனாக, கர்நாடகத்திலே சாமுண்டீஸ்வரி மூகாம்பிகையாக, தமிழ்நாட்டிலே காமாட்சி மீனாட்சி அகிலாண்டேஸ்வரியாக, ஆந்திர பிரதேசத்திலே ஞானாம்பிகாவாக, மகாராஷ்டிரத்தில் துளஜா பவானியாக, குஜராத்தில் அம்பாஜியாக, பஞ்சாபில் ஜுவாலாமுகியாக, காஷ்மீரத்தில் க்ஷீரபவானியாக, உத்தரப்பிரதேசத்திலே விசாலாட்சி அன்னபூர்ணி விந்தியவாசினி என்றும், வங்காளத்திலே காளியாக, அசாமில் காமாக்கியாக

அவளை பார்க்கிறோம். இருந்தாலும் அபிராமி பட்டர் அவருடைய இருப்பிடத்தை சொல்லுகிற பொழுது, கடம்பாடவியிலே குயிலாக இருக்கிறாள், இமயாச்சலத்திலே மயிலாக இருக்கிறாள், ஆகாயத்திலே விசும்பிலே வெயிலாக இருக்கிறாள், கமலத்திலே அன்னமாக இருக்கிறாள் என்று நம் கண்முன்னாலே கொண்டு வந்த தாயை நிறுத்துகிறாள். சந்திரமண்டலத்தில் அவள் இருக்கிறாள், சந்திரமண்டல மத்தியக்கா, யோகிகள்லாம் தியானம் செய்யக்கூடிய பூர்ண சந்திர தியானம் என்று சொல்லக்கூடிய தியானத்திலே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம் பார்க்கலாம். அபிராமி பட்டர் சுப்பிரமணிய ஐயர் என்கிற பெயரிலே இருந்தபொழுது அபிராமியினுடைய சன்னதியை உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அன்றைய தினம் அமாவாசை, ஆனால் மன்னன் வந்து கேட்கிற பொழுது இன்று பௌர்ணமி என்று சொல்கிறார். அப்படி பௌர்ணமி என்று அவர் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், யோக நிலையிலே அவர் பூர்ண சந்திர தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அதாவது அம்பிகையினுடைய திரு நெற்றியானது ஒரு கீழ்நோக்கிய வளைவு, அதே போல அம்பிகையினுடைய புருவங்கள் சற்று மேல் நோக்கிய வளைவு, இந்த இரண்டையும் இணைத்து ஒரு பூர்ண சந்திரனாக அவர் தொடங்கி சந்திரமண்டலத்திலே பூர்ண சந்திர தியானத்திலே அவளை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு நிச்சயமாக அது பௌர்ணமியாகத்தானே தெரிய வேண்டும். வியாகராசனம் என்று இந்திரிய வலிமையை காட்டுகின்ற புலியின் மீது அமர்ந்திருக்கிறாள். இரஜோகுணத்தை அழிக்கின்ற வகையிலே சிம்ஹ வாகினி என்று சிம்மத்தின் மேலே அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய உப வடிவங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது ஐந்திரி என்று இந்திரன் அம்சமாக யானையின் மீதும், வைஷ்ணவி என்று விஷ்ணு அம்சமாக கருடன் மீதும், சிவை பார்வதி என்று சிவாம்சமாக நந்தியின் மீதும், கௌமாரி மயூரி என்று முருகனுடைய அம்சமாக மயில் மீதும், பிராமி என்ற வகையிலே பிரம்மனுடைய அம்சமாக அன்னத்தின் மீதும் அவள் உலா வருவதல் உண்டு. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா என்று நாம் அவளை போற்றுகிறபடி பஞ்ச கிருத்தியம் பண்ணுகிற அவள் இந்த வடிவங்களிலெல்லாம் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாள். செயல் என்று பார்த்தோமானால் அறங்களை வளர்ப்பவளாக இருக்கிறாள். இருநாழி நெல் கொண்டு 32 அறங்களை வளர்ப்பவள்தான் காமாட்சி. அறம் வளர்த்த நாயகி என்று திருவியாற்றிலே தர்ம சம்வர்த்தினியாக இருக்கிறாள். பிரம்மாவோ என்று தன்னை காட்டுகிற வகையிலே சிருஷ்டி கர்த்தி, விஷ்ணு என்பதை காட்டுகிற வகையிலே கோவிந்த ரூபிணி, ருத்ரன் என்று காட்டுகிற வகையிலே ருத்ர ரூபிணியாக அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள். அவள் தருவதோ சிதானந்தம், அவள் வடிவமோ ஞானானந்தம், சத்திய ஞானானந்தத்தை தருவோளாக இருக்கிறாள். பஜந்தி துவாம் தன்யாக கதிச்சன சிதானந்தலகரியும் என்று ஆனந்தலகரி அவளை போற்றுகிறது. அவளை ஒரு புலவர் அழகாக பாடுகிறார், கஞ்சி குடியாலே கம்பஞ்சோறு உண்ணாளே, வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாளே, நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறவாருக்கு ஆறுதலை ஆவாளே, கஞ்சமுக காமாட்சிக்கான் என்று சொல்லுகிற பொழுது அழகாக ஆறுதல் தருவோளாக அவள் இருக்கிறாள் என்பதை குறிப்பிடுகிறார். தாய் காவல் தெய்வமாக விளங்குகிறாள். ஆடி மாதத்திலே அம்மன் வழிபாடு என்று பலவிதமான மாரி அம்மன்களை எல்லாம் வணங்குவார்கள். அதிலே எல்லை அம்மன் என்பது ஒரு காவல் தெய்வமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வடிவங்கள் எல்லாமே அம்பிகையுடைய வடிவங்கள் தான். பாரதியார் சொல்லுகிற பொழுது காணி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி ஒரு நிலம் கிடைக்கிறது, ஆனால் தனியான அந்த இடத்திலே தனக்கு பாதுகாப்பு வேண்டுமே என்று அம்பிகையைத்தான் அழைக்கிறார். அந்த காட்டு வெளித நிலை அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என்று கேட்கிறார். எனவே அம்பிகை ஒரு எல்லை அம்மனாக இருந்து எல்லை காப்பது மாத்திரமில்லை, நமக்கு தொல்லை வராமல் நம்முடன் இருந்து நம்மை காக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆகையால்தான் அவளை பல நாமங்களினாலே நாம் போற்றுகிறோம்.

தாய்மான சுவாமிகள், உன்னுடைய நாமங்களை உச்சரிக்கின்ற நான் உன்னுடைய அடியாருடைய நாமங்களை உச்சரிக்க கூடாதா என்று கேட்கிறார். அம்பிகையினுடைய அடியார்களை பார்த்தோமானால் எவ்வளவோ பேர் அவருடைய அருள் பெற்று அவளை பாடியிருக்கிறார்கள், போற்றியிருக்கிறார்கள். ஆதிசங்கர போத்பாதாள் சௌந்தரிய லகரி கொடுத்தவர். மூக்க கவி அற்புதமான 5 நூல்கள் மூக்க பஞ்ச சக்தி என்று, ஒவ்வொன்றிலும் 100 பாடல்கள். ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், புன்முறுவலுக்காக மந்தஸ்மித சதகம், இவையெல்லாம் நமக்கு அளித்திருக்கிறார். துர்வாச முனிவர் ஆர்யாத்விஷதி, லலிதா சவரத்னம், இவற்றையெல்லாம் அம்பிகையுடைய அருள் வருவதற்காக நமக்கு வழங்கியிருக்கிறார். காளிதாசன் காளியாக கண்டான், அபிராமபட்டரோ அபிராமியாக கண்டார், கம்பரும் ஒட்டக்கூத்தரும் சரஸ்வதியாக அவள் அருளை பெற்றார்கள், வேதாந்த தேசிகரும் வித்யாரண்யரும் மகாலட்சுமியாக அவளிடம் அனுகிரகம் பெற்றார்கள். முத்துசுவாமி தீட்சிதர் மீனாட்சி மேமுதம் தேகி என்று அவளுடையே ஒன்றி கலந்தவர். சியாமா சாஸ்திரிகள் துர்க்கையாகிய அந்த அற்புதமான அம்பிகை சியாமகிருஷ்ண சோதரி என்று போராட்டினார். பாரதியார் ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்து சக்தி உபாசனை செய்தார். இப்படி இந்த அடியருடைய நாமங்களை கூட நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அடியருடைய நாமங்களை நாம் உச்சரித்தால் கூட அம்பிகையுடைய நாமத்தை உச்சரித்ததாக பொருள் என்று அற்புதமாக தாயுமானவர் நமக்கு வழியை கொடுத்திருக்கிறார். தாயுமானவரே நிறைய அம்பிகை பற்றி பாடியிருக்கிறார். அம்பிகையுடைய லீலைகளை எல்லாம் நாம் பார்த்தோமானால், சிவனுடைய பாதியை திருடியவள் என்று அவளுடைய லீலை ஒன்று சொல்கிறது. சரீரார்த்தம் சம்போர் பரமபி சங்கே கிருதம் அபூத். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுகிற பொழுது வேடிக்கையாக சொல்வார், அந்த சிவபெருமான் என்கிற மருந்தை பார்வதி என்றொரு சீமாட்டி பாதியை தின்றாள் என்று. அதாவது அர்த்தநாரேஸ்வரி என்று, அர்த்தநாரீஸ்வரன் என்றும் நாம் அந்த ஐக்கிய சக்தியை போற்றுகின்ற வகையை சொல்வாள். அவளுக்கு மாயா லீலை என்று ஒன்று உண்டு. ஞானிகளை கூட தன் மாயையினாலே ஏமாற்றி விடுவாள். ஞானினாமபி சேதாம்சி என்று தேவி பாகவதம் தேவி மகாத்மியெல்லாம் கூறும். தீய சக்திகளை எல்லாம் அழிப்பதற்காக மது கைடவர், மகிஷாசுரன், பண்டாசுரன், சண்டமுண்டன், சும்ப நிசும்பன், இரத்தபீஜன் இந்த வதங்களை எல்லாம் நிகழ்த்தவள். ஆனால் இவற்றிற்கிடையிலே அவள் தன்னுடைய கருணையை காட்டுகின்ற வகையிலே அவர்களையெல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டாலே ஒழிய அவர்களையெல்லாம் அழித்து விட்டார்கள் நாம் என்று சொல்ல முடியாது. தீமை அழித்தாள், ஆனால் தீயவர்களை அழிக்காமல் அவர்களையெல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டாள் என்பதுதான் அவளுடைய அவ்வியாஜ கருணையை காட்டுகிறது. தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் இவையெல்லாம் இந்த நவராத்திரி மகிமையை சொல்லுகிற பொழுது அவள் எப்படி மிக அழகாக முதல் 3 நாட்களிலே நம்முடைய தமோ குணத்தை நீக்குகிறாள், அடுத்த 3 நாட்களிலே ரஜோ

குணத்தை போக்குகிறாள். கடைசி மூன்று நாட்களிலே சத்துவ குணத்தையும் போக்கி குணமற்ற நிலையிலே தன்னோடு இணைத்து கொள்கிறாள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது நவராத்திரியிலே அவளுடைய கருணையினுடைய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அடைய வேண்டியது அவளுடைய திருவடிதான். அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எனவே நம்முடைய கருத்து முழுதுமே அவளுடைய திருவடியில் இருக்க வேண்டும். நம்முடைய தியானம் கூட திருவடி தியானமாக இருக்க வேண்டும். துரியம் என்ற நிலையிலே பராசக்தி நிலையை நாம் காண வேண்டும். அத்தியாத்ம மார்க்கத்திலே முதல் அடி என்று சொல்லக்கூடிய நாம் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்வார்களே, அது இந்த குருவுடைய திருவடியாக அவளுடைய திருவடி நினைப்பது. குரு பாதுகை தான் தேவி பாதுகை. சந்திர மண்டலத்திலே குரு தியானம் என்று நாம் செய்கிற பொழுது அது தேவி தியானமாக அமைந்து விடுகிறது. அந்த திருவடிகள் நமக்கு தாப சாந்தியை தருகின்றன, அமிர்தத்தை பொழிகின்றன. தாபத்ரயம் என்று மூன்று விதமான துன்பங்கள், ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று நம்மாலேயே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், தெய்வங்களினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இந்த மூன்று துன்பங்களை நீக்குவோல்தான் அந்த தாய். அதனால்தான் உபநிடதம் சொல்கிற பொழுது ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி என்று மூன்று முறை சொல்கிறது. பற்றுக்களை எல்லாம் நீக்கினால்தான் அமிர்தம் கிடைக்கும். நத்தியாகே தியா நைகே அமிர்தத்வமானசோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அமிர்தம் கிடைக்க வேண்டுமென்றால் தாரேஷனை புத்திரேஷனை தனேஷனை என்கிற ஈசனா திரையவன் சொல்லக்கூடிய மூன்று பற்றுகளை நாம் நீக்க வேண்டும். அவளை பற்றினால் இந்த மூன்று பற்றுகள் போகும். எனவே தாபத்தை நீக்கி சாந்தி தருவது அம்பிகையுடைய திருவடிகள். சகஸ்திரதள பத்மத்திலே குரு பாதமாக துவாதசாந்த பெருவழியிலே, அதாவது மதுரை மீனாட்சியுடைய திருவடிகளிலே நாம் அதை பார்க்கிறோம். மயூகா தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜ யுகம் என்று அவளுடைய திருவடியை நாம் போற்றினோமானால், அவளை சரண் புகுந்தோமானால் அந்த பாதார விந்தத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாதார விந்தங்களிலே நவ கிரகங்கள் அமைந்திருக்கின்றன.

எனவே அவளுடைய பொற்பதங்களை நாம் பணிய வேண்டும். பாஸ்வதாம் என்று பிரகாசமான சூரியனையும், அமிர்த நிலையக என்று அமிர்தத்தை பொழிகின்ற சந்திரனையும், லோகித விபுகு என்று சிவந்த செவ்வாயையும், சௌமியம் என்று சோமபுத்திரனாகிய புதனையும், குரு அகு அபி குரு என்று ஞானம் தருகின்ற வியாழனையும், கவித்துவம் என்று கூறி வெள்ளியாகிய சுக்கிரனையும், மந்த என்று குறிப்பிட்டு மெதுவான சனீஸ்வரனையும், தமஸ் என்று சொல்லி ராகுவையும், பஜதாம் தமக்கேது என்று கேதுவையும் ஆக இந்த நவகிரகங்களையும் அவளுடைய திருவடியிலே காட்டுகிறார்கள். வினம்ரானாம் என்று அவளுக்கு பாத நமஸ்காரத்தை செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது நவகிரகங்களுடைய பலனும் கிடைத்து விடுகிறது. அவளே நவகிரக நாயகி அல்லவா? எனவே நவகிரகங்களை தன்னுடைய திருவடியிலே வைத்திருக்கிற அவள், அந்த திருவடி தரிசனத்தை நாம் செய்கிற பொழுது நவகிரகங்கள் தருகின்ற அருளையும் நாம் பெற்று விடுகிறோம். உபாசனையினுடைய பலன் என்று பார்த்தோமானால், நமக்கு மிக மிக தேவையானது அவள் தருகின்ற ஞானம்தான். மோட்சத்தினுடைய திறவுகோலாக அவள் இருக்கிறாள். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று நாம் மௌனத்திலே இருந்து அவளை தியானம் செய்கிற பொழுது மோட்சத்தை தருகிற ஞானமாக அவளே தரப்படுகின்ற அந்த அற்புத பலனை நாம் பெற்றுவிடுகிறோம். ஞானாம்பியாக அவள் மோட்சத்வார கபாட்ட பாட்டக வனகரி என்று சாவியை தன்னிடத்திலே வைத்திருக்கிறாள். சித்தமிசை கொடிகொண்ட அறிவான தெய்வமே என்று குறிப்பிடபடி ஞானத்தை தந்து மோட்சத்தை தந்து விடுகிறாள். தேவனுடைய அஞ்ஞானத்தை அகற்றுவதற்காக அவள் செய்த லீலைகள் பல. ஒருமுறை பிரம்மம் ஒரு யக்ஷனாக தோன்றி ஒரு சிறிய புல்லை எரிந்து தேவருடைய அகங்காரத்தை தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு செயலை தொடங்கியது. அக்னி ஆகிய ஜாதவேதஸ், வாயு ஆகிய மாதரிஷ்வன் இவர்கள் இருவரும் வருகிறார்கள். அக்னியினாலே அந்த புல்லை எரிக்க முடியவில்லை, வாயுவினாலே அந்த புல்லை நகர்த்த முடியவில்லை, தோற்று போகிறார்கள். இந்திரன் புரிந்து கொள்கிறான், இது ஏதோ பெரிய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று. அவன் வருகிற பொழுது அவன் செய்த தவத்தின் பலனாக அங்கே உமை விளங்குகிறாள். ஹைமவதி என்கிற அந்த உமை இந்திரனுக்கு ஞானம் தருகிறாள். இதம் என்றால் உண்மை என்று பொருள், திர என்றால் கண்டு கொண்டான் என்று பொருள். உண்மையை கண்டு கொண்டதனாலே இதம் திர, இதம் திர என்று அவன் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். பகுசோபமான என்கிற மங்கள நாயாக இருந்து கொண்டு, ஞான சொரூபிணியாக இருந்து கொண்டு அவள் நமக்கு அருள் தருகிறாள். காலகஸ்தியிலே ஞான பூங்கோதையாக விளங்குகிறாள். வசந்த நவராத்திரி என்கிற அந்த நவராத்திரி வைபவத்திலே மிக முக்கியமான ஒன்று ஞானோபதேசம்தான். எப்படி சாரத நவராத்திரியிலே முக்தி கிடைக்கிறதோ அதே போல் வசந்த நவராத்திரியிலே வழிபடுவதனாலே ஞானோபதேசம் கிடைக்கிறது. நம்முடைய மாயை நீக்கி விடுகிறாள். இந்த மாயை நீக்குவது என்பது அவளுடைய ஒரு அற்புதமான காரியம். ஏனென்றால் இந்த மாயை தருபவளே அவள்தான். லியே புரகர ஜாயே மாயே தவ தருண பல்லவ சாயே சரணே. தீட்சிதர் ஒரு கிருதியில் அழகாக குறிப்பிடுவார், அம்மா மாயை தருபவளாகிய மாயை நீதான், அந்த மாயை நீக்குபவளும் நீதான். எனவே எனக்கு மாயை தருவதாக இருந்தால் நீ வராதே, என்னுடைய மாயை நீக்குவளாக இருந்தால் நீ வா, நான் உன்னை வணங்குகிறேன். மாயே தொம் ஜாயே மாம் பாகி மாயே தொம் ஆயே என்று அழகாக குறிப்பிடுவார். பிணியே பிணிக்கு மருந்தே என்று சொல்கிறபடி மாயை தருபவளும் அவள்தான், மாயை நீக்குபவளும் அவள்தான். எனவேதான் அவளுடைய கருணை நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது. அவளுக்கு என்று அமைந்திருக்க உபாசனையை பார்த்தோமானால், அவளுடைய மந்திரம் ஸ்ரீ வித்யா, அவளுக்குரிய யந்திரம் ஸ்ரீ சக்கரம், அவளுடைய தந்திரமோ வாம தந்திரமாக அமைந்திருக்கிறது. இப்படி இந்த மூன்று விஷயங்களையும் நாம் நமக்கு தகுந்தபடி பயன்படுத்தி கொண்டு அவளுடைய அருளை பெற்றுவிடலாம். முத்தேவியினுடைய அருள் அவளிடத்திலே கிடைத்து விடுகிறது.

இந்த உலகத்தினுடைய லௌகீகமான விஷயங்கள் தான் நமக்கு விஷம். இந்த விஷயங்களையெல்லாம் விஷமாக கருதி அவற்றை நீக்கும்படியாக நாம் அம்பிகை கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் சிவன் அருந்தி விஷயத்தை அமிர்தமாக மாற்றியவள். தவ ஜனனி தாடங்க மகிமான் சொல்கிறபடி அவளுடைய சிறப்பு நீலகண்டனாக இன்றும் ருத்ரன் விளங்கிக் கொண்டிருப்பதுதான். வைத்தியநாத மருந்து மருந்தீஸ்வரின் அழைக்கப்படுகிற அவனுக்கே அம்பாள் மருந்தாக இருக்கிறாள். சிவன் உலகிற்கு மருந்தாக இருக்கிறான், அவனுக்கே மருந்தாக அம்பாள் இருக்கிறாள். சிவா விஸ்வகபேஷஜி, சிவா ருத்ரஸ்ய பேஷஜி என்று ஸ்ரீருத்ரம் அவளை புகழ்கிறது. நமக்கு வெளியிலே இருக்கிற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல நம்முடைய அகத்துக்கும் தூய்மையை நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி அகத்தூய்மைக்கு அவள் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் அவளை அமர்த்தி விட்டோமானால் அந்த உள்ளமான தூய்மையாகி விடுகிறது. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீ அருட்புடனால் துடைத்தன என்பால் அபிராமப்பட்டன். எனவே நம்முடைய வேலையெல்லாம் அம்பிகை வழிபட்டு அவளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் வைப்பதுதான். அப்படி வைத்து விட்டோமானால் நம்முடைய மனமானது தூய்மை பெற்று விடுகிறது. அதனால்தான் நாம் அவளிடத்திலே வைக்கின்ற முறையீடுகளிலே ஒரு முக்கியமான முறையீடாக மன தூய்மை வைக்க வேண்டும்.

உபாசனை பலனாக பவானித்துவம் என்று சமத்துவத்தை தருகிறாள். சமத்துவம் யோகம் உச்சியத்தை என்று கீதையில் சொல்கிறபடி நாம் சமநிலை பெற்றோமானால் அதுவே பெரிய ஞான நிலைதான். பராசக்தியோடு தன்மயமாகின்ற ஏக போகமாக நிலையை தருகிறாள். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்ற சுகம் அங்கே கிடைக்கிறது. ஸ்ரீ

காமாட்சி கடாக்கிதா புருட்டாக சைவதி பிம்போஷ்டம் என்று ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குகின்ற ஒரு அமைதியை அவள் தந்து விடுகிறாள், சமநிலை தருகிறாள். காளிதாசன், தண்டி, பவபூதி இவர்கள் மூவரும் அம்பிகடத்திலே போகிற பொழுது தண்டியை கவி என்கிறாள், பவபூதியை பண்டித என்கிறாள். காளிதாசன் கேட்கிறான், அப்படி என்றால் கோ அகம், நான் யார் என்று. துவாமே வாகம், துவாமே வாகம், துவாமே வாகம் நசம்சயகா என்று நீயும் நானும் என்று சொல்லிவிடுகிறாள். அப்படி அம்பிகையுடைய பக்தன் அவளாகியே மாறி நிலை காளிதாசன் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் தருகிறாள், பொய்யாத மொழியும் அயல்

அப்படிப்பட்ட அம்பிகை எல்லா வளங்களையும் தருகிறாள் என்பதனாலே அவளை பராசிவானந்த வல்லியாக நாம் போற்றுகிறோம். சிவம் என்பதே மங்களகரம், ஆனந்தம் என்பது மோட்சநிலை. எனவே பரசிவானந்த வல்லியாக அவள்தான் அந்த ஆனந்த மோட்சநிலை தருகிறாள்.

அவளுடைய அனுகிரகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான். ஆனால் அவளை புரிந்து கொண்டு தாயாக எல்லாமாக இருக்கிற அவள் அகிலாண்டேஸ்வரியாக தியானித்து நாம் அவளுடைய மந்திரங்களையும் அவளுடைய ஸ்லோகங்களையும் அவளுடைய தோத்தர்களையும் சொன்னோமானால் அவளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஒரு தாய் என்ற நிலையிலே அவள் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை தருகிறாள், கருணையை பொழிகிறாள். எனவே அவளை நாம் வணங்குவோம்.

0: அருள் தரும் அம்பிகை எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா.

நேரம் இரவு 10:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் திரை இசையில் அடுத்த பாடலாக கேட்க இருக்கிறோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

கடல் கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித

அடுத்ததாக நாளைய நிகழ்ச்சி நேரமும் கேட்கலாம். ஆறு மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர்,

6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ, ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பெண்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றிய தகவல் தருகிறார் உடவியல் நிபுணர் ஆர் செல்வா அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கிசை, 6 விஜயலட்சுமி, 6 சித்ரா இருக்குறள் இசை, பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா, 10:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 12:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 12:02 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசைமேடை என் ரவிக்கிரண், சித்திர வீணை இசை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி ஆடை வடிவமைப்பு பயிற்சி நிறுவனர் முதல்வர் ஆர் தனலட்சுமி அவருடன் நேர்முகம் பகுதி 2, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, சமஸ்கிருத சமிக்கைகள் நிர்வாகம் நிறைவு பகுதி உரை வழங்குவார் ஜே லலிதா அவர்கள். இரண்டு 2:50 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும், மாலை ஒளிபரப்பு 5:20 குரல் அமுதம் 322, 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியின் நேரம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியம், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி எழுத்தாளர் எம் கே கருப்பையா அவர்கள், பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம், நன்னீர் மீன்கள் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்கள் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். பத்து மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நாளைய ஒளிபரப்பு இணைந்த நிகழ்வு பெறும்.

இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.